0: You're listening to CMR FM 101.3.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
2: பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறிய தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்ளுகின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. இப்பொழுது முதல் கலையகத்தில் உங்களோடு உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேர்கள் இரவு 9:30 இலங்கை இந்திய செய்தி அறிக்கையை கேட்கலாம். 10 மணிக்கு கெனடி உலக விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம். 10:30 நேர்கள் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியினை கேட்கலாம். 11 மணி முதல் நேர்கள் கவிதைகளோடு முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல்களை எடுத்து வரலாம். நேர்களும் உங்களுடைய கவிதைகள் இருந்தால் இணைந்து கொள்ளலாம். நேர்கள் உங்களுடைய கவிதைகளோடு இரவு 11 மணி முதல் முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை பார்த்துவிடலாம். 29°C ஆக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று தென்மேற்காக 22 முதல் 36 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 18°C காணப்படும். இன்றைய பின்றவில் வானம் தெளிவாக இருக்கும். சில இடங்களிலே மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40% என தெரிவிக்கப்படுகிறது. எரிபொருளின் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. தொடர்ந்து 192.9% நிர்ணயிக்கப்பட்ட விற்பனை விலை இருக்கப் போகிறது. 17 ஆண்டுகளை கடந்திருக்கின்றோம். இன்னும் அது மாறாத மறக்க முடியாத ஒரு பெரிய ரணமாக இருக்கிறது. அந்த ரணத்தில் பங்கெடுக்கின்ற அனைத்து உள்ளங்களோடும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இணைந்து நிற்கிறது. ஒலிக்கிறது இந்த புத்தம் புதிய பாடல். பாடலை பாடியிருக்கின்றார் தாயக பாடல்களுக்கே பெயர் பெற்ற பார்வதி சிவபாதம்.

0: ஒடித்த பாடல் பார்வதி சிவபாதம் பாடியது. பாடல்காணி செய்ய பி எஸ் விமல், பாடல் வரிகள் மணலாறு சிவா.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262 Elico.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000 ஸ்கார்ப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000 மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
0: கலைக நேரம் 9:16. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் வடகிழக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டன. கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வுகளில் சிலர் இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பை வெளியிட்டனர். பெசில் ராஜபக்சாவினுடைய என கூறப்பட்ட மெல்வானை வீட்டையும் காணியையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கையகப்படுத்தும் என பிரதமர் கலாநிதி ஹரின் அமிர்சூரிய தெரிவித்திருக்கிறார். ஸ்வீடன் பயணமாகியிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி AI தொழில்நுட்பம், வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் போன்ற துறைகளில் இணைந்து செயற்பட உள்ளதாக அறிவித்திருக்கிறார். டொரண்டோவில் கத்திக்குத்து கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 32 கோர்டன் கோவின் மீது 2 கொலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சாண்டியோகோவில் பள்ளிவாசல் ஒன்றில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் 3 உயிரிழந்திருக்கிறார்கள். துப்பாக்கிதாரிகளான 2 தம்மைத்தாமே சுட்டு உயிரை மாய்த்து கொண்டிருக்கிறார்கள். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ், 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753 லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை 8:00 to 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: அப்படின்ற கலைக நேரம் 9:19. ஒலிக்கும் பாடலை இயற்றி பாடியிருக்கின்றார் மயிலுயிர் இந்திரன். பாடல் காணிசை தில்லை சிவம்.

0: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
1: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
2: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
3: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
4: ஆலோசனைகளும்
3: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
5: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாட்டிக்கிழமைகளில் CMR தமிழகம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில், த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
6: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ், 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் mega sale.
7: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
8: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.

0: மே 18. கொடியவனிடம் சரணடைந்து கோரமுகம் கொண்டு கொடியென படர்ந்த எம் உறவுகளை கொத்தாக பறித்த நாள், திட்டமிட்டு தீயிட்ட நாள், தட்டி கேட்க யாரின்றி மனிதம் மரணித்த நாள், உயிர்மையுறங்கி இரத்தம் உறைந்த நாள், தமிழினம் குருதியில் குளித்து தீயில் கருகிய நாள், முள்ளி வாய்க்கால் மூழ்கி குருதி வாய்க்கால் உருவான நாள், கட்டி காத்த பெட்டகத்தை வட்டமிட்டு வதை கொண்ட நாள், எத்தனை கனவுகள், எத்தனை ஆசைகள், எத்தனை எதிர்பார்ப்புகள் அத்தனையும் கருகி சாம்பலாகி போன நாள், உயிர்களின் வலிமை புரியாத துச்சர்களின் கோர தாண்டவத்தில் சிக்கி தவித்து சிதைந்து போன நாள், உலகம் அறியாத மழலை பிஞ்சுகளின் மரண ஓலங்கள் மண்ணுக்குள் புதைந்த நாள், இரசாயன குண்டுகளும் செல் வீச்சுகளும் மழையென பொழிந்து மார்பு கிழித்த நாள், தமிழினம் செத்து மடியும் அவலங்களை பார்க்க முடியாமல் விண்ணும் மண்ணும் கண்மூடி வாய் திறந்த நாள், உறவுகளை இழந்து உரிமைகளை தொலைத்து ஊமைகளாக வாழ வைத்த நாள், அகதிகளாய் அநாதைகளாய் அடிமைகளாய் சொந்த மண்ணில் பிணமாக வாழ வைத்த நாள், எத்தனை வருடங்கள் கடந்தாலும் அத்தனையும் தமிழ் மனம் கொண்ட ஒவ்வொரு மனிதத்திலும் மாறாத வடுக்கள் கொண்ட நாள், இத்தனை துன்பத்தையும் எத்தனை வரிகள் கொண்டு வடித்தாலும் அத்தனையும் மாண்டு போன நம் உறவுகளுக்கு ஈடாகுமோ?
1: CMR Tamil FM-இல் செய்திகளுக்கு முதலிடம். News First.

நேரம் இரவு 9:30. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இலங்கை இந்திய செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும், கடல் கடந்து வாழும் தமிழ்ச் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் தமிழக வெற்றிக் கழகத் தலைவர் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரல் என்பவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியம் என பிரித்தானியா வலியுறுத்தியிருக்கிறது. சட்டவிரோத இணையதள மருத்துவ விற்பனையை தடை செய்யக்கோரி அகில இந்திய அளவில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கமும் பங்கேற்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார்.

0: இலங்கை செய்திகள்.
1: வீடற்ற மற்றும் வறிய நிலையில் உள்ள மக்களுக்கு நிலையான வீடுகளை அமைத்துக் கொடுக்கும் திட்டம் இன்றைய தினம் கொழும்பு வடக்கு நவகம்புர வட்டாரத்தில் ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதியின் நேரடி அனுசரணையுடன் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினால் நாடு தழுவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வரும் வீட்டுத் திட்டத்தின் ஒரு அங்கமாக கொழும்பு பகுதியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன் கீழ் கொழும்பு வடக்கு நவகம்புர பகுதியில் மிகவும் அபாயகரமான நிலையில் வசித்து வந்த குடும்பத்திற்கு புதிய வீடொன்றை அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் மற்றும் அடிக்கல் நாட்டு விழா இன்று நடைபெற்றது. முற்றிலும் சேதமடைந்த நிலையில் காணப்பட்ட வீட்டினை புனரமைப்பதற்காக வீடமைப்பு அதிகார சபையின் பங்களிப்புடன் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான காசோலை மற்றும் நிதியுதவி வழங்கி வைக்கப்பட்டது. இந்த நிகழ்வில் பிரதி சபாநாயகர் வைத்தியர் ரிஸ்வி சாலி, கொழும்பு மாநகர சபை உறுப்பினர் ஏ பி செல்வம், பிரதேச செயலாளர், அலுவலக உத்தியோகத்தர்கள், அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், சமயத் தலைவர்கள் மற்றும் ஊர் மக்கள் பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ் மக்களின் துயர வரலாற்றை நினைவு கூறும் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை என்றும் இதயத்தில் ஏந்திக் கொள்வோம் என தமிழக முதலமைச்சர் விஜய் தெரிவித்திருக்கிறார். மேலும் கடல் கடந்து வாழும் தமிழ் சொந்தங்களின் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் நீதி கோரிக்கைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலை முன்னிட்டு வெளியிட்டிருக்கின்ற தனது செய்தியில் உலகம் முழுவதும் வாழும் தமிழர்களின் உணர்வுகளுடன் தமிழக அரசு என்றும் இணைந்திருக்கும் என அவர் தெரிவித்திருக்கிறார்.

0: இன அழிப்பின் நினைவேந்த நாளிற்கு முன்னதாக தமிழரசுக் கட்சியின் உள்வீட்டு சண்டை பரபரப்பினை தோற்றுவித்திருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாவரன்.
1: இன்றைய இன அழிப்பின் நினைவேந்தல் நாளுக்கு முன்பதாக நேற்றைய தினம் வவுனியாவில் தமிழரசுக் கட்சியின் உள்வீட்டு சண்டை பரபரப்பை தோற்றுவித்திருக்கிறது. நேற்றைய தினம் வவுனியா இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் பரஸ்பரம் கைகலப்பு வரை சூழல் சென்றதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. இதனிடையே சிவஞானம் சிறுதரன் தொடர்பாக முன்வைக்கப்பட்டிருந்த குற்றச்சாட்டுகளை ஆராய்வதற்காக அவரது இணக்கப்பாட்டுடன் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழரசுக் கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். கட்சிக்குள்ளே எடுக்கப்பட்ட தீர்மானமாக இருந்தாலும் அந்த தீர்மானம் உரிய முறையில் அறிவிக்கப்படாவிட்டால் அது திரிபடுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது. எமது கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலமைப்பு பேரவையின் அரசாங்கத்திற்கு சாதகமாக செயல்பட்டதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அது தொடர்பாக அவருக்கு கடிதம் மூலம் அறிவித்திருந்தோம். எனவே அந்த பதவியில் கட்சியை சங்கடப்படுத்தாமல் அவரும் சங்கடப்படாமல் ராஜினாமா செய்யுமாறு கட்சியின் அரசியல் குழு கடிதம் அனுப்பியிருந்தது. தலைவர், நிர்வாக செயலாளர், பொருளாளர் ஆகியோர் விடயங்கள் உண்மையாக நடந்தனவா இல்லையா என்பது தொடர்பாக சிறிதருடன் கலந்தாலோசித்து மத்திய செயற்குழு அறிவிப்பார்கள். ஒழுக்காட்டு நடவடிக்கைகள் தொடர்பாக பேசப்பட்டது, ஆனால் ஒரு இணக்கப்படாக ஒரு பொறிமுறை ஏற்படுத்தப்பட்டிருப்பதாக எம் எஸ் சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார்.
0: இலங்கையில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்பதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரல் என்பவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியம் என பிரித்தானியா வலியுறுத்தியிருக்கிறது. 2009 போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்ட விண்டுடன் 17 பூர்த்தியடைந்திருக்கும் நிலையில் போரில் கொல்லப்பட்ட மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் திங்கட்கிழமை உள்நாட்டிலும் புலம்பெயர் தேசங்களிலும் அவர்களது அன்புக்குரியவர்களால் நினைவு கூறப்பட்டனர். அதற்கமைய இலங்கையில் உள்ள பிரித்தானிய உயர்ஸ்தானிகர் ஆலயத்தின் உத்தியோகபூர்வ எக்ஸ்தல பக்கத்தில் இது குறித்து கூறப்பட்டிருக்கும் பதிவில், இலங்கையில் இடம்பெற்ற ஆயுத மோதலில் உயிரிழந்தவர்கள் மற்றும் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளடங்களாக தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் இன்னமும் அவர்களை தேடிக்கொண்டிருக்கும் குடும்பங்களை 17 பின்னரும் இன்றும் நினைவு கூறுகிறோம். நாட்டில் நிலையான நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புவதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரல் என்பவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியமாகும் என அந்த அறிக்கையில் வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் பேணபாவின் கோரிக்கைகள் விட்டுக்கொடுப்பின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாறு இன்று எங்கள் முன் வைத்துள்ளதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொள்கை பிரகடனத்தில் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பினரால் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: ஈழத்தமிழ் மக்களின் கூட்டு அரசியல் வேணவாவின் கோரிக்கைகள் விட்டுக் கொடுப்பின்றி தந்திரோபாய உத்திகள் மீளமைக்கப்பட வேண்டியதன் அவசியத்தை வரலாறு என்று எங்கள் முன் வைத்திருப்பதாக முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் கொள்கை பிரகடனத்தின் நினைவேந்தல் பொதுக்கட்டமைப்பு தெரிவித்திருக்கிறது. பேரரசு கட்டமைப்பின் புவிசார் நலன்களுக்காகவும் சிங்கள பௌத்த பேரினவாத ஏகாதிபத்தியத்தை தக்க வைப்பதற்காகவும் கூட்டு தமிழின அரசியல் வேணவாவை அதன் ஆயுத பரிமாணத்தை தமிழின அழிப்பின் ஊடாக முடிவுக்கு கொண்டு வந்ததன் மாயையை முள்ளிவாய்க்கால் நிகழும் தமிழின அழிப்பின் நினைவுகள் தகர்த்தருகிறது. 17 கடந்தும் இந்த மண்ணிலேயே கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட இரத்த சொந்தங்களுக்காக நினைவு நடுகற்கள் இன்றி ஆகாயமே இல்லையாக அவர்களின் கனவுகளை சுமந்து வரும் காற்றே சாட்சியாக இரத்தம் தோய்ந்த மண்ணில் தேசத்தின் கனவுகளை சுமந்து அடக்குமுறைகளை எதிர்த்து விடுதலை பயணத்தை கூட்டாக தொடர ஒரு தேசமாக முள்ளிவாய்க்கால் திரல்லோன்று கூறியிருக்கிறது. எமது கூட்டு அரசியல் கோரிக்கைகள் நியாயமானவை, அறத்தாற்பரியம் கொண்டவை. அவை இன்னொரு கூட்டு குடும்பத்தின் கூட்டு தனி இருப்பை அச்சத்திற்குள்ளாக்கவில்லை என்பதை மீள வலியுறுத்துகிறோம். ஆயுத போராட்ட மௌனிப்பின் பின்னர் ஈழத்தமிழ் தேசம் இன்றுமில்லாதவரை சிங்கள பௌத்த தேசிய பேரினவத்தாலும் ஏக பல்துருவ பேரரசு கட்டமைப்பினாலும் அடக்குமுறைகளுக்கு உட்படுத்தப்படுகிறது. அடக்குமுறையின் பல்வேறு வடிவங்கள் நாளாந்த வாழ்வியலாக சாதாரணமயப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழர் தேசத்தின் நிலம் தொடர்பாக அபகரிப்பு உட்படுத்தப்பட்டிருக்கிறது. இராணுவ மயமாக்கத்தின் சிங்கள பௌத்த மயமாக்கத்தின் சரிவு அதிகரித்திருக்கிறது. மத அடையாளங்கள் குறிப்பாக சைவ சமய தலங்கள் தொடர் இலக்குகளாக அளிக்கப்பட்டு வருகின்றன. தமிழ் தேசிய பூர்வீக வரலாறு சிதைக்கப்பட்டு சிங்கள இனத்தை பூர்வீக குடிகளாக மாற்ற வரலாறு உருவாக்கப்படுகிறது. நமக்குள்ள மிகப்பெரும் ஆயுதமாக விரைந்து கிடப்பது தமிழ் தேசிய நினைவு தினம் மட்டுமே. நாங்கள் நினைவு கூறும் வரைக்கும் எங்களை யாராலும் அளிக்க முடியாது. கழிந்த காலம் நமக்கான எதிர்காலத்தை வடிவமைக்க உதவி செய்து நிற்பதாகவும் ஏற்பாட்டு கூடுதல் அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது.
0: அனுராதபுரம் அட்டமஸ்தானாதிபதி பல்லேகம ஏமரதன தேரருக்கு எதிராக சுமத்தப்பட்டிருக்கின்ற சிறுமி மீதான பாலியல் வற்புணர்வு வழக்கில் பாதிக்கப்பட்ட சிறுமியின் சார்பில் தேசிய சிறுவர் பாதுகாப்பு அதிகார சபை நீதிமன்றத்தில் முன்னிலையாகும் என்று மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சர் சரோஜா போல்ராஜ் ஊடகங்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். பாதிக்கப்பட்ட சிறுமியின் எதிர்காலம் மற்றும் தனிப்பட்ட நலனை கருத்தில் கொண்டு அவரது தனிப்பட்ட விவரங்களையோ அல்லது இந்த வழக்கு சார்ந்த விசாரணை தகவல்களையோ ஊடகங்களில் பகிரங்கப்படுத்துவதை தவிர்க்குமாறு ஊடக நிறுவனங்களிடம் அமைச்சர் இதன்போது தாழ்மையாக கேட்டுக்கொண்டார். அதேவேளையில் நாட்டின் சட்ட அமலாக்க பிரிவினர் மற்றும் நீதித்துறை மீது மக்கள் வைத்திருக்கின்ற நம்பிக்கை சீர்குலைக்கும் நோக்கில் எதிர்க்கட்சியினரும் இன்னும் சில குழுக்களும் மேற்கொண்டு வரும் திட்டமிட்ட முயற்சிகளுக்கு தனது பலத்த கண்டனத்தை வெளியிட்ட அமைச்சர் சட்டம் தன் கடமையை சரியாக செய்யும் என்பதையும் உறுதியாக வலியுறுத்தியிருக்கிறார். இலங்கை மீண்டும் ஒரு அபாயகரமான பொருளாதார நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கா எச்சரித்திருக்கிறார். இது தொடர்பான மேலதிக செய்திகளோடு எமது யாழ் செய்தியாளர் தயாபரன்.
1: இலங்கை மீண்டும் ஒரு அபாயகரமான பொருளாதார நிலையை எதிர்நோக்கியுள்ளதாக இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங் எச்சரித்திருக்கிறார். தற்போதைய உலகளாவிய போர் பதற்றங்களுக்கு மத்தியில் எதிர்கால மாதாந்த முன்னறிவிப்புகளை வெளியிடுவது கடினமானதாக உள்ளதாகவும் நிலைமைகள் மிக வேகமாக மாறி வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்தியாவை காட்டிலும் இலங்கைக்கு அச்சுறுத்தல் அதிகமாக உள்ளது. 700 பில்லியன் டாலர் கையிருப்பு வைத்துள்ள இந்தியாவிலேயே பிரதமர் நரேந்திர மோடி எரிபொருள் பயன்பாட்டை குறைக்குமாறு நாட்டு மக்களை அறிவுறுத்தியிருக்கிறார். உலகளாவிய நெருக்கடி தொடர்ந்தால் குறைந்த கையிருப்புள்ள இலங்கை போன்ற நாடுகள் மிக கடுமையான பாதிப்புகளை சந்திக்க வேண்டி வரும். இந்தியா ஏற்கனவே தனது அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய ஊக்குவிக்கும் நடவடிக்கை எடுத்து வருகிறது. இலங்கையிலும் அத்தியாவசியமற்ற எரிபொருள் பாவனையை குறைப்பது கட்டாயமாகும். இந்தியாவை போன்று இலங்கையிலும் அரசு ஊழியர்களை வீட்டிலிருந்து வேலை செய்ய அனுமதிப்பது குறித்து நிதியமைச்சர் அவசரமாக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கின்றார்.
0: இந்திய செய்திகள். சட்டவிரோத இணையதள மருந்து விற்பனையை தடை செய்யக்கோரி அகில இந்திய அளவில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கமும் பங்கேற்கிறது. சட்டவிரோத இணையதள மருந்து விற்பனையை தடை செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மே 20 புதுச்சேரியில் மருந்து கடைகள் இயங்காதென புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்து சங்கத் தலைவர் ரவிச்சந்திரன் மற்றும் செயலாளர் ரமேஷ் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார்கள். நாடு முழுவதும் சுமார் 12 லட்சத்துக்கும் மேற்பட்ட மருந்து வணிகர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். மருந்து வணிகம் தொடர்பான பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய மருந்து வணிகர்கள் சம்மேளனம் வருகின்ற மே 20 ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் நடத்த முடிவு செய்திருக்கிறது. இந்த வேலைநிறுத்தத்தில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கத்தினரும் பங்கேற்கிறார்கள். இதனால் புதுச்சேரி, காரைக்கால், மாகி மற்றும் ஏனாம் பகுதிகளில் உள்ள சில்லறை மருந்து கடைகள் மற்றும் மருந்து நிலையங்கள் அன்றைய தினம் இயங்காது என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனினும் மொத்த மருந்து விற்பனை வழக்கம் போல் நடைபெறும் என்று கூறப்பட்டிருக்கிறது. தற்போது போதுமான கட்டுப்பாடுகளின்றி இணையதளம் மூலம் மருந்துகள் விற்பனை செய்யப்பட்டுவதாகவும் ஒரே மருத்துவரின் மருந்து சீட்டு மீண்டும் மீண்டும் பயன்படுத்தப்படுவது, போலியான அல்லது சரிபார்க்கப்படாத மருத்துவச் சீட்டுகள் பயன்படுத்துவது போன்ற பிரச்சனைகள் அதிகரித்து வருவதாகவும் சங்கம் கவலை தெரிவித்திருக்கிறது. மேலும் மருந்துகள் சாதாரண வணிகப் பொருட்கள் அல்ல, அவை நேரடியாக நோயாளிகளின் பாதுகாப்புடன் தொடர்புடையவை. தற்போதைய மருந்து விநியோக முறை சரியான நோயாளி, மருத்துவர் மற்றும் மருந்தாளரை உறுதி செய்வதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. அதே நேரம் பெரிய இணையதள நிறுவனங்கள் அதிக தள்ளுபடி வழங்குவதன் மூலம் சிறிய மருந்து கடைகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் நியாயமான போட்டி முறை அழியும் அபாயம் உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே சட்டவிரோத இணையதள மருந்து விற்பனை தளங்களை அரசு உடனடியாக மூடுவதோடு அதிக தள்ளுபடி விற்பனைக்கு எதிராக கடுமையான கொள்கைகளை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த வேலைநிறுத்தம் நடைபெறவுள்ளதாக சங்க நிர்வாகிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதற்கிடையே வேலைநிறுத்தம் தொடர்பான விழிப்புணர்வு தூண்டும் பிரச்சாரங்களையும் சங்க நிர்வாகிகள் வெளியிட்டனர். அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். அம்மா உணவக உணவுகளின் சுவை திருப்திகரமாக இல்லை என முதலமைச்சரின் கவனத்துக்கு கொண்டுவரப்பட்டதை அடுத்து சுவையுடன் கூடிய தரமான உணவுகளை தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் முதலமைச்சர் விஜய் ஆணையிட்டிருக்கிறார். இதுகுறித்து அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தமிழ்நாட்டில் தற்போது பெருநகர சென்னை மாநகராட்சி மூலம் 383 அம்மா உணவகங்களும் மற்ற மாநகராட்சிகள் நகராட்சிகள் மூலமாக 237 அம்மா உணவகங்களும் செயல்பட்டு வருகின்றன. சமீப காலங்களில் இவ்வுணவகத்தில் அளிக்கப்படும் உணவு வகைகளின் தரம் மற்றும் சுவை திருப்திகரமாக இல்லை என்று தமிழ்நாடு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் உரிய அரசுத்துறை செயலாளர்களுடன் கலந்தாலோசித்து அம்மா உணவகங்களுக்கு தேவைப்படும் உள்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துமாறும் சமையல் உபகரணங்களை உடனடியாக கொள்முதல் செய்யுமாறும் சுவையுடன் கூடிய தரமான உணவு வகைகள் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு வழங்கவும் ஆணையிட்டிருக்கிறார். இந்த மறுசீரமைப்புக்கும் பொருட்கள் கொள்முதல் செய்வதற்கும் மாநகராட்சிகள் மற்றும் நகராட்சிகளின் பொது நிதியிலிருந்து செலவினங்களை மேற்கொள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிட்டிருக்கிறார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். முள்ளிவாய்க்கால் நினைவை இதயத்தில் ஏந்துவோம் எனவும் கடல் கலந்து வாழும் தமிழ்ச் சொந்தங்களின் உரிமைகளுக்காக எப்போதும் துணை நிற்போம் எனவும் தமிழக வெற்றிக்கழகத் தலைவர் முதல்வர் விஜய் தெரிவித்திருக்கிறார். இலங்கையில் நிலையான நல்லிணக்கத்தையும் கட்டியெழுப்பதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்குரல் என்பவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியம் என பிரித்தானியா வலியுறுத்தியிருக்கிறது. சட்டவிரோத இணையத்தில மருந்து விற்பனையை தடை செய்யக்கோரி அகில இந்திய அளவில் நடைபெறும் ஒருநாள் வேலைநிறுத்தத்தில் புதுச்சேரி மாநில மருந்து வணிகர்கள் சங்கமும் பங்கேற்கிறது. அம்மா உணவகங்களை புதுப்பித்து சீரமைக்க முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டிருக்கிறார். இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு இலங்கை இந்திய செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. இரவு 10 மணிக்கு கனேடிய, உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகளை கேட்கலாம்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. டொரண்டோவின் தற்போது வெப்பநிலை 26 பாகை செல்சியஸாக இருக்கிறது. ஆங்காங்கே முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு வடமேற்காக மணித்தியாலத்திற்கு 35 முதல் 49 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பார்வை தூரம் 24 கிலோமீட்டர். இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் காணப்படும். இன்றைய பின்றவில் சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 40%. மே மாதம் 19 தேதி நாளை செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் கூடிய வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளைய பகல் பொழுதில் சூரியஒளி நிரம்பி காணப்பட்டாலும் சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 30% என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளைய நாளில் அதி குறைந்த வெப்பநிலையாக பின்னிரவில் 10 பாகை செல்சியஸ் காணப்படும். பின்னிரவிலும் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் 60% என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. டொரண்டோ பெரும்பாகத்தில் எரிபொருள் விலைகளிலே மாற்றங்கள் எதுவுமில்லை. இன்று நள்ளிரவின் பின்னரும் எரிபொருளின் விற்பனை விலை 192.9% காணப்படும்.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் ஒரு கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் ஒரு பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
4: மிஸ்ஸிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்

0: நீங்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வாறு இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கேனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751 2150.
2: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
3: தமிழை இங்கு குட்டி தீரா
2: ஆண்ட்ரியா
3: ஓ சொல்றியா July 4
2: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: Everything okay, no problem indigenam.
5: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
2: Pradeep Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Selvam 416-268-0155 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers. Chella, thanks.
5: Chella, my lad. Selvam.
4: Chari.

நேரம் இரவு 10 மணி. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம், கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள். வாசிப்பவர் கமல் பாரதி, செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். கனடாவுடனான நீண்டகால இராணுவ வாரியத்தை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. 1960களில் தனது ஆராய்ச்சியின் மூலம் உலகளவில் சிறப்பு ஒலிம்பிக்ஸ் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த ஃப்ராங்க் ஐடன் காலமானார் என சிறப்பு ஒலிம்பிக்ஸ் கனடா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுக்கள் தற்பொழுது தடைபட்டுள்ள நிலையில் ஈரானும் பாகிஸ்தானும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றன. கிழக்கு ஜெருசலேமில் சமீபத்தில் இடிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன அகதிகள் நிவாரண அமைப்பின் வளாகம் இருந்த இடத்தில் புதிய பாதுகாப்பு முகாம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது.

0: கனேடிய செய்திகள்.
1: கனடா தனது பாதுகாப்பு உறுதிமொழிகளில் நம்பகமான முன்னேற்றத்தை அடைய தவறிவிட்டது என தெரிவித்து, நீண்ட காலமாக இயங்கி வரும் ஒரு இராணுவ வாரியத்தை அமெரிக்கா இடைநிறுத்துவதாக அமெரிக்க பாதுகாப்புத்துறை துணைச் செயலாளர் இன்று தெரிவித்திருக்கிறார். சமூக ஊடகத்தில் வெளியிடப்பட்ட ஒரு பதிவில், இந்த மன்றம் வட அமெரிக்காவின் கூட்டு பாதுகாப்பிற்கு எவ்வாறு பயனளிக்கிறது என்பதை மறுபதிப்பீடு செய்வதற்காக தனது துறையை நிரந்தர கூட்டு பாதுகாப்பு வாரியத்தை இடைநிறுத்துவதாக எல்பிரிட்ஜ் கோல்பி தெரிவித்திருக்கிறார். இந்த வாரியம் 1940 நிறுவப்பட்டது மற்றும் இது அமெரிக்கா கனடா இருதரப்பு பாதுகாப்பு ஒத்துழைப்புக்கான ஒரு ஆலோசனைக் குழுவாகும். சொற்களுக்கும் செயல்களுக்கும் இடையிலான இடைவெளிகளை அமெரிக்காவால் இனிமேலும் தவிர்க்க முடியாதென்று கோல்ஃபி அந்த பதவியில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் ஜனவரியில் டாவோஸில் நடந்த உலக பொருளாதார மன்றத்தில் பிரதமர் மாக்கானி ஆற்றிய உரையின் எழுத்து படிவத்திற்கான இணைப்பையும் அவர் பகிர்ந்திருந்தார். ஈரானில் ஏற்பட்ட மோதல் மற்றும் ஆர்மோஸ் நீரினை மூடப்பட்டதால் புவிசார் அரசியல் நிச்சயமற்ற தன்மை அதிகரித்துள்ள நிலையில் கனடாவுடனான பாதுகாப்பு வாரியத்தை இடைநிறுத்துவதாக கோல்ஃபி அறிவிக்க என்ன காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. மாக்கானி வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பின் இலக்குகளை தாண்டி கனடாவின் பாதுகாப்பு செலவினங்களை கணிசமாக அதிகரித்திருக்கிறார். முன்னாள் கன்சர்வேட்டிவ் கட்சித் தலைவர் எரின் ஓடோல் இந்த நடவடிக்கை முற்றிலும் தவறானது என்று அழைத்ததோடு, டொனால்டு டிரம்பின் சீன பயணத்தை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்ட நேரம் விசித்திரமானது என்றும் தெரிவித்திருக்கிறார். 1960களில் தனது ஆராய்ச்சியின் மூலம் உலகளவில் சிறப்பு ஒலிம்பிக் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த ஃப்ராங்க் எய்டன் காலமானார் என சிறப்பு ஒலிம்பிக்ஸ் கனடா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. ஹெய்டன் தனது 96வது வயதில் சனிக்கிழமையன்று காலமானார் என்று அந்த அமைப்பு தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் தெரிவித்திருக்கிறது. ஒன்டாரியோவின் சென்ட் கேத்தரின்ஸில் வளர்ந்த அவர் அறிவுசார் குறைபாடு உள்ளவர்களுக்கு உடற்பயிற்சி நன்மை பயக்கும் என்று 1960களில் மேற்கொண்ட ஆராய்ச்சியே சிறப்பு ஒலிம்பிக்ஸ் உருவாக்கத்திற்கு வழிவகுத்தது என்று அந்த அமைப்பு தெரிவித்திருக்கிறது. 1968 July 20 அன்று யூனிஸ் கெனடி ஸ்ரீவர் நிறுவப்பட்ட சிறப்பு ஒலிம்பிக்ஸ் 170 நாடுகளில் உள்ள மில்லியன் கணக்கான அறிவுசார் குறைபாடுள்ள விளையாட்டு வீரர்களுக்கு தடகள பயிற்சியையும் போட்டிகளையும் வழங்குகிறது. சிறப்பு ஒலிம்பிக்ஸ் கனடாவின் தலைமைச் செயல் அதிகாரி கெயில் எமமோட்டோ அவரது பணி அறிவுசார் மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டின் மூலம் தங்கள் முழு திறனையும் கண்டறிய கதவுகளை திறந்தது என்று தெரிவித்திருக்கிறார். இந்த இயக்கத்திற்கும் அவரது வாழ்நாள் பணிக்கு உத்வேகம் அளித்த விளையாட்டு வீரர்களுக்கும் அவர் அளித்த அனைத்திற்கும் ஆழ்ந்த நன்றியுடன் இந்த மாபெரும் இழப்பிற்கான நாங்கள் வருந்துகிறோம் என்று அந்த அமைப்பின் இணையவழி அஞ்சலியில் ஹெமடோட்டோ தெரிவித்திருக்கிறார். அவரது வாழ்க்கை நினைவு கொண்டாட்டம் June 19 அன்று டாக்டர் ஃப்ராங்க் ஜே ஹெய்டன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெறும் என்று அவரது இரங்கல் செய்தி குறிப்பிடுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது CMR தமிழ்மின் கனடிய உலகம் மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
0: உலகச் செய்திகள்.
1: அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையிலான அமைதி பேச்சுக்கள் தற்பொழுது தடைப்பட்டுள்ள நிலையில் ஈரானும் பாகிஸ்தானும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றன. இதன்போது இந்த அமைதி பேச்சுவார்த்தைகள் குறித்து ஈரானின் தலைமை பேச்சுவார்த்தையாளரும் நாடாளுமன்ற சபாநாயகருமான முகமது பாகர் காலிபாய் பாகிஸ்தான் உள்நாட்டு அமைச்சர் மோசின் நக்வியுடன் சுருக்கமான கலந்துரையாடலை நடத்தியிருக்கிறார். பிராந்தியத்தில் அமெரிக்காவின் வருகை தங்களுக்கு பாதுகாப்பை தரும் என்று சில பிராந்திய அரசாங்கங்கள் நினைத்தன. ஆனால் இந்த வருகை பாதுகாப்பை தராதது மாத்திரமன்றி பாதுகாப்பற்ற தன்மையையே உருவாக்குகிறது என்பதை அண்மைக்கால நிகழ்வுகள் நிரூபித்திருக்கின்றன என கலிபாப் கடுமையாக சாடியிருக்கிறார். இந்த சந்திப்பின் போது கருத்து தெரிவித்த பாகிஸ்தான் உள்நாட்டு அமைச்சர் மோசின் நக்வி, ஈரானும் பாகிஸ்தானும் முன்னரே நெருக்கமாக இருந்தன, ஆனால் இப்போது அவை இன்னும் நெருக்கமாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கிறார். இந்த நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் ஆகிய இரு தரப்பினருக்கும் இடையிலான இந்த பேச்சுவார்த்தைகளை வெற்றிகரமாக நிறைவு செய்ய பாகிஸ்தான் எதிர்பார்ப்பதாக உள்நாட்டு அமைச்சர் மோசின் நக்வி தெரிவித்திருக்கிறார். அமெரிக்க திரைசேரியின் செயலாளர் ஸ்காட் பெசன்ட் ஈரானின் யுத்த நடவடிக்கைகளுக்கான நிதி ஆதாரங்களை தடுக்கும் நடவடிக்கைகளை அமெரிக்கா முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்திருக்கிறார். இந்த முயற்சிக்காக G7 நாடுகளின் நிதி அமைச்சர்களின் ஒத்துழைப்பை கோர உள்ளதாகவும் அவர் இன்று தெரிவித்திருக்கிறார். ஈரானுக்கு நிதி உதவிகள் செல்வதை கட்டுப்படுத்தும் வகையில் G7 நாடுகள் ஒன்றிணைந்து பொருளாதார தடைகளை கடுமையாக்க வேண்டும் என வலியுறுத்தப் போவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க குழுவின் கடந்த வார சீன பயணம் மிகுந்த வெற்றிகரமாக அமைந்ததாகவும் ஸ்காட் பேசன் தெரிவித்திருக்கிறார். கிழக்கு ஜெருசலேமில் சமீபத்தில் எடுக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன அகதிகள் நிவாரண அமைப்பின் வளாகம் இருந்த இடத்தில் புதிய பாதுகாப்பு முகாம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஞாயிற்றுக்கிழமை ஒப்புதல் அளித்திருக்கிறது. கடந்த ஆண்டு இந்த வளாகத்தை இஸ்ரேல் தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்ததைத் தொடர்ந்து கடந்த ஜனவரி மாதம் அங்குள்ள கட்டிடங்களை இடித்தது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை சர்வதேச சட்டத்தை மீறும் செயலென ஐக்கிய நாடுகள் அமைப்பு கண்டித்திருக்கிறது. இந்த புதிய வளாகத்தில் இராணுவ அருங்காட்சியகம், இராணுவ ஆட்சியேற்பு அலுவலகம் மற்றும் பாதுகாப்பு அமைச்சரின் அலுவலகம் ஆகியவை அமைக்கப்படவிருக்கின்றன என்று இஸ்ரேலில் பாதுகாப்பு அமைச்சு மற்றும் ஜெருசலேம் நகராட்சி இணைந்து வெளியிட்டிருக்க கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.

0: விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இலங்கை மெய்வல்லுநர் நிறுவனத்தினால் நடத்தப்பட்ட இறுதி திறன்கான் மெய்வல்லுநர் போட்டியில் ஆண்களுக்கான கோலுண்டி பாய்தலில் அருந்தவராசா புவிதரன் புதிய தேசிய சாதனையை படைத்திருக்கிறார். தியேகோ மஹிந்த ராஜபக்ச சர்வதேச விளையாட்டரங்களில் கடந்த வார இறுதியில் நடைபெற்ற கோலுண்டி பாய்தலில் 5.20 மீட்டர் உயரத்தை தாவி புவிதரன் புதிய சாதனையை நிலைநாட்டியிருக்கிறார். இதன் மூலம் கடந்த வருடம் நிலைநாட்டப்பட்ட 5.18 மீட்டர் என்ற தனது முந்தைய தேசிய சாதனையை புவிதரன் புதுப்பித்திருக்கிறார். இதேவேளை பெண்களுக்கான கோலுண்டி பாய்தலில் யாழ் பல்கலைக்கழக வீராங்கனை நேசராசா டக்ஸிதா 3.6 மீட்டர் உயரத்தை தாவி முதலாம் இடத்தை பெற்றிருக்கிறார். இதே நிகழ்ச்சியில் சாவகச்சேரி இந்து கல்லூரி சார்பாக போட்டியிட்ட பி அபிஷாலினி 3.50 மீட்டர் உயரம் தாவி இரண்டாம் இடத்தை பெற்றிருக்கிறார். 23 வயதுக்குட்பட்ட பெண்களுக்கான கோலுண்டி பாய்தலில் அருணோதயா கல்லூரி வீராங்கனை எஸ் நிருஷிகா முதலாம் இடத்தை பெற்றார். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். கனடாவுடனான நீண்டகால இராணுவ வாரியத்தை நிறுத்தி வைப்பதாக அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. 1960களில் தனது ஆராய்ச்சியின் மூலம் உலகளவில் சிறப்பு ஒலிம்பிக்ஸ் உருவாக்கத்திற்கு வழிவகுத்த பிராங்க் எய்டன் காலமானார் என சிறப்பு ஒலிம்பிக்ஸ் கனடா அமைப்பு தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கிடையிலான அமைதி பேச்சுக்கள் தற்பொழுது தடைப்பட்டுள்ள நிலையில் ஈரானும் பாகிஸ்தானும் கலந்துரையாடல் ஒன்றை நடத்தியிருக்கின்றன. கிழக்கு ஜெருசலேமில் சமீபத்தில் இடிக்கப்பட்ட ஐக்கிய நாடுகளின் பலஸ்தீன அகதிகள் நிவாரண அமைப்பின் வளாகம் இருந்த இடத்தில் புதிய பாதுகாப்பு முகாம் ஒன்றை அமைப்பதற்கான திட்டத்திற்கு இஸ்ரேல் அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ்மின் இரவு இலங்கை இந்திய மணிக்கோம் கனடிய உலக விளையாட்டுத்துறை செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை அதிகாலை 5 மணிக்கு இடம்பெறும்.

0: கலைக நேரம் இரவு 10:11. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. தொடர்வது
1: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
0: கனடா சாய இல்லத்தின் 30வது ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22 வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல், இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 416-568-1221. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23 சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 647-612-8285. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24 ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261.
1: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

0: ஒழித்த பாடல் கோபிகிருஷ்ணன் பாலசிங்கம் பாடியது. பாடல் வரிகள் காவலூர் அகிலன், பாடல் காணிசை சபோதன்.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: Brampton Grand Home Furniture வழங்கும் Long Weekend Sale. $299 King Bed ஒன்றை கொள்வனம் செய்து வெக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து LED TV ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. Smart Restoration.
5: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
6: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
7: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
8: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ்சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.

எங்கள் சொந்தங்கள் அழிந்தது. கொடுமுயரம் ஒன்றல்ல ரெண்டல்ல நூறாயிரம் எங்கள் சொந்தங்கள்.

0: டொரண்டோவின் தற்போதைய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸாக இருக்கிறது. முகில் மூட்டம் நிறைந்து காணப்படுகிறது. காற்று மேற்கு நோக்கி மணித்தியாலத்திற்கு 28 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. இன்றைய பின்றவில் அது குறைந்த வெப்பநிலையாக 18 பாகை செல்சியஸ் காணப்படும். நாளை மே மாதம் 19 தேதி செவ்வாய்க்கிழமை பகல் பொழுதில் அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸும், நாளைய நாளின் அதிகுறைந்த வெப்பநிலையாக 10 பாகை செல்சியஸும் காணப்படும். நாளை பகல் பொழுதிலும் சில இடங்களில் மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நாளைய பின்னரவிலும் இடிமுழக்கத்துடன் கூடிய மழைப்பொழிவுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. நேர்கள் இரவு 11 மணி முதல் உங்கள் கவிதைகளோடும் தாயக நினைவுகளோடும் இணைந்து கொள்ளலாம். கலைஞர் நேரம் 10:30. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365
2: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
3: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
2: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
3: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு யூனிட் 5 மார்க்கம் தாமோர் நிறுவனம் 905-667-7200 9-5-6-6-7-7-2 சைபர்.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
5: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
5: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
4: சுகந்தன் 416-540-6269
5: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்
6: வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ். பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார் ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ABS மிஸ்டர் பி சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனாட
8: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
9: பன்மொழி கலாச்சாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: கலைஞர் நேரம் 10:33. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நிகழ்ச்சியில் தொடர்வது செய்தியின் பின்னணியில். இன்றைய செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியிலும் எங்களோடு இணைந்து கொள்கின்றார் ஆய்வாளர் சுரேஷ் தர்மா. ஒலிக்கிறது செய்தியின் பின்னணியில்.

0: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றும் செய்தியின் பின்னணி நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்து கொள்கின்றார். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் கமல் பாரதி. வணக்கம் நேர்களே.
0: ஆமாம், இலங்கையிலும் தாயகத்திலும் கொழும்பிலும் தென்னகம் பல இடங்களிலுமே முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு சிறப்பாக நடைபெறுகின்ற அதேவேளை கொழும்பிலே சின்ன சின்ன பதட்டங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. அதையும் தாண்டி பார்க்கின்ற பொழுது தமிழக சட்டசபையிலே இன்று முதல்வர் விஜய் அவர்கள் ஆதரவு தெரிவித்து அதை நினைவிலேந்தபடி தெரிவித்திருக்கிறார். அதுபோல கனடிய அரசும் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து?
1: நிச்சயமாக, அதாவது வந்து 17 ஆண்டுகளை கடக்கின்ற இந்த விவகாரத்தில் இவ்வாறான நினைவுகூரல் அறிக்கைகள் என்பன ஆண்டுகளாக வெளிவந்தாலும், கனடாவானது 2022 ஜஸ்டின் ட்ரூடோ தலைமையிலான அரசின் கீழ் இந்த அதாவது வந்து இனப்படுகொலை நினைவு நாள் என மே 18 பிரகடனப்படுத்தியதும், அதேவேளை இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்பதை தீர்மானமாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவருடைய ஆதரவுடன் நிறைவேற்றியதும் ஒரு சம்பவ சாட்சியங்களாக இருந்தாலும், 2022 2026 வரையிலான 4 ஆண்டுகால பகுதியில் அது தொடர்பான நடவடிக்கைகளில் அது ஈடுபட்டதா என்றால், அதற்குரிய சாத்திய கூறுகள் அறவே தெரியாதபடியான அல்லது வெளிவராத நிலை என்பது இருக்கின்றது. அதற்குரிய காரணம், அங்கே 2 வகையான நடைமுறைகள் கையாளப்பட வேண்டும். ஒன்று, பாராளுமன்றத்தில் இவ்வாறு தீர்மானம் நிறைவேற்றுவது என்பது ஒரு தீர்மானமாகத்தான் இருக்கும். ஆனால் அரச மட்டத்தில் அதனை நடைமுறை படுத்துவதானால் அதனை ராஜதந்திர வரைமுறைகளுக்கும் சட்ட வரைமுறைகளுக்கும் உட்படுத்தி அதன் மூலமான ஒரு நடவடிக்கை ஒன்றுக்கு ஈடுபடுவதற்கு செல்வது என்பது. எதிர்கட்சியின் தலைவராக இருக்கின்ற பி எஃப் ஒலிவியர் கூட, தான் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் இதனை சர்வதேச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்வேன், அதற்கு அல்லது ஐக்கிய நாடுகள் அவைக்கு கொண்டு செல்வேன், அதற்குரிய நடவடிக்கைகளை எடுப்பேன் என்ற கூட்டை தெரிவித்திருந்தாலும், இந்த கட்சிகள் ஒன்றுபட்டு இவ்வாறான விடயத்தில் செயற்படுகின்றனவா என்றால் இல்லை என்று கூற வேண்டும். அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், தீர்மானம் என்பது அதாவது ஒரு மோஷன் என்பது அங்கே ஒரு பாராளுமன்றத்தில் சாதாரணமாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கின்றது. ஆனால் நடைமுறையில் இந்த விவகாரத்தை மேல் கொண்டு செல்வதாக இருந்தால் அதற்குரிய சட்டவாக்கங்கள் மற்றும் ராஜதந்திர தொடர்புகள் மூலமான ஐக்கிய நாடுகள் அவை மற்றும் சர்வதேச நீதிமன்றத்திற்கான அழுத்தங்கள் போன்றனவெல்லாம் கொடுக்கப்பட வேண்டிய தேவை அல்லது அவற்றின் மூலமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தேவை என்பது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அதற்கான முயற்சியில் கனடிய அரசாங்கம் இறங்கியதற்கான ஆதாரம் ஏதுமே இல்லை. எனவே இது ஒவ்வொரு வருடமும் இவ்வாறு ஒரு நினைவுகூரல் அவர்களுடைய முக்கிய படத்தையாக இந்த மே 18 என்பதை தமிழ் இன அழிப்பு நாளாக பிரகடனப்படுத்தியதுதான் முக்கியப்படுத்தப்பட்டதாகவும், இந்த தீர்மானம் அதாவது இலங்கையில் இடம்பெற்றது இறுதிப்பூரின் பொழுது இடம்பெற்றது அல்லது மே 2029 இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற ஒரு வசனத்துடன் அல்லது ஒரு சிறிய சமர்ப்பிப்புடன் இருக்கின்றது, அது மேலோங்கப்பட வேண்டும் அல்லது மேன்மைப்படுத்தப்பட வேண்டும். அதற்குரிய நடவடிக்கையில் கனடா இறங்குமா என்றால் அதற்குரிய ஐயங்கள் இருக்கின்றன. அவ்வாறு கனடாவால் இறங்கக்கூடிய தன்மை என்பது இல்லாத வகையிலான ஒரு நிலைமையை இப்பொழுது ஆளுநர் நாயகமாக 8 பதவியேற்கக்கூடிய லூயிஸ் ஆபர் அவர்கள் இந்த விவகாரத்தில் நேரடியாக விசாரணைகளில் ஈடுபட்டவர் என்கின்ற ரீதியில், அவர் உண்மையிலேயே கனடாவின் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக மாத்திரமல்ல மனித உரிமை அமைப்புகள் சர்வதேச மனித உரிமை அமைப்புகளின் பலவற்றில் அங்கம் வகித்தவராகவும், குறிப்பாக ருவாண்டா மற்றும் யூகோஸ்லோவியா போன்ற நாடுகளில் இடம்பெற்ற இனப்படுகொலை தொடர்பான விவகாரங்களை கையாண்டவராகவும் இருக்கின்ற காரணத்தால் இலங்கை தமிழர்களோடு முரண்படுகின்ற கருத்தியல் ஒன்றை அவர் முன்வைத்திருக்கின்றார். அதாவது வந்து 2 குற்றம் உழைத்தது என்பது விசாரிக்கப்பட வேண்டும் என்கின்ற தன்மையிலானதும், இது ஒரு போர்க்குற்றம் என்கின்ற வரையிலான விசாரணை மூலம் சென்று அது போர்க்குற்றமாக நிரூபிக்கப்படுமாக இருந்தால், அவருடைய கருத்தின்களின்படி போர்க்குற்றமாக அது விசாரிக்கப்படுமாக இருந்தால் கூட அது நிச்சயமாக எங்களுக்கு பயன் தரும் என்றால், போர்க்குற்றம் என்று அறியப்பட்டால் அது பிறகு இனப்படுகொலை என்கின்ற விசாரணைக்கு செல்லலாம். ஆனால் அதற்குரிய நடவடிக்கைகள் என்பன மேற்கொள்ளப்பட வேண்டும் ஏனென்றால் நாங்கள் அந்த கண் துடைப்பு நடவடிக்கையாக அல்லது ஒரு சாதாரண நிகழ்வாக இது கடந்து செல்வது போன்ற ஒரு பிரமையை அல்லது ஒரு நிலைப்பாட்டை தற்போதைய இந்த விடயம் ஏற்படுத்தி இருக்கின்றது. இதிலும் முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய விடயம், இந்த விவகாரத்தை யார் கையில் எடுத்து முன் செல்ல போகின்றார்கள் என்பதில் ஒரு தெளிவுத்தன்மை என்பது தமிழர்களிடையே தேவை. குறிப்பாக 2009 போரியலின் பொழுது அல்லது அந்த காலகட்டத்தில் எல்லாம், இப்பொழுது இந்த கனடா போன்ற நாடுகள் எல்லாம் ஆயுதங்களை ஒப்படையுங்கள், மக்களை வெளியே விடுங்கள், மக்களை வெளியேற விடுங்கள் போன்ற கோரிக்கைகளை விடுதலை புலிகளுக்கு விட்டிருந்தன. ஆனால் அவற்றை கண்காணிப்பதற்கான ஒரு இலகு பொறிமுறையை அவர்கள் அங்கே வைத்திருக்கவில்லை. ஆயுதம் அங்கே இடம்பெற்ற விவகாரம் என்னவென்றால் மிகவும் விவகாரமான விடயமாக அது இடம்பெற்றது. விடுதலை புலிகளின் ஆயுதங்கள், பாரிய ஆயுதங்கள் உள்ள இடங்களுக்கு இவர்கள் மக்கள் அவற்றை பாதுகாப்பு வலயமாக அறிவித்து அங்கே மக்களை செல்ல வைத்து விடுதலை புலிகளின் ஆயுதங்களை தாங்கள் தாக்குவதாக மக்களை தாக்கி கொன்றார்கள். அதே நேரம் விடுதலை புலிகள் அந்த ஆயுதங்களை இயக்க முடியாத ஒரு தன்மையை கொண்டு வந்தார்கள் என்றால் சுற்றுவர மக்கள் இருக்கின்றார்கள். ஒரு ஆட்லரி, பாரிய ஆட்லரி, கேனன் போன்றவற்றை எல்லாம் இயக்க முடியாத அளவிற்கு சனத்தை அங்கே குவித்திருந்தார்கள். மறுபக்கமாக இவ்வாறு சனத்தை வெளியே விடுங்கள் என்று மக்கள் அங்கே இருந்து வெளியேறுகின்ற பொழுது அந்த மக்களை தாங்களே கேடயமாக பிடித்து அவர்களை முன்னே விட்டு படையினர் உள்நுழைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட பொழுது அதனை புலிகள் ஏற்புடையதாக எடுக்காமல் அதனை தடுத்திருந்தனர். இவ்வாறான நிலைமைகளை எல்லாம் ஏற்படுவதற்கு வழிவகுத்த நாடுகள் கனடாவும் ஒன்று. கனடாவை விட இந்தியா, அமெரிக்கா போன்றவற்றிற்கெல்லாம் காத்திரமான பங்கு இருக்கின்றது. கனடாவுக்கு பொறுத்தவரையில் கூட காத்திரமான பொறுப்பு கூறல் இருக்கின்றது. இதேவேளை இந்த விவகாரத்தை புலம்பெயர்ந்த நாடுகளில் எடுப்பவர்கள் அந்த நேரங்களில் போராட்டத்திற்கு ஆதரவாக இருந்து போராட்டத்தை வழிநடத்தியவர்களாக இல்லாமல் வேறு முகம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். இதனை தர்க்கீகமாக அவர்கள் ஆராய வேண்டும். இவ்வாறு கூறுங்கள், மட்டக்களப்பு அல்லது கிழக்கிலங்கையில் இருந்து அல்லது கிழக்கிலங்கையை முற்றாக இலங்கை இராணுவம் ஆக்கிரமித்த பொழுது அல்லது கிளிநொச்சியை நோக்கி இராணுவம் முன்னேறிய பொழுது பல புலம்பெயர்ந்த நாடுகளிலும் அங்கே உள்ள இந்த புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள விடுதலை சார்பான தலைவர்கள் என்று தங்களை கருதுபவர்கள் தாங்களாகவே முன்வந்து இந்த இவ்வாறான இடைத்தங்கள் என்பது சற்று காலத்திற்கு தான், நாங்கள் இதில் வெல்லுவோம், இவ்வாறு இது தொடர்ந்து எங்களுடன் நம்பிக்கை வைத்திருங்கள், இந்த போராட்டத்திற்கு பங்களிப்பு தாருங்கள் என்று கேட்டவர்கள் இப்பொழுது அவர்களே மீண்டும் இனப்படுகொலை என்று கூறுவது என்பது ஒரு, அதாவது வந்து இந்த நேர்மைத்தன்மையை சிதைப்பதாக இருக்கும். எனவே இந்த இனப்படுகொலை என்கின்ற விவகாரத்தை முன்னெடுத்து செல்கின்ற தரப்பாக நிச்சயமாக போரியல் சம்பந்தப்பட்ட விடயங்களில் அல்லது போராட்ட காலங்கள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் சம்பந்தப்படாதவர்களாக இருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்வுத்தன்மையும் ஒரு நியாயத்தன்மையும் அங்கே ஏற்புடையதாக இருக்கப்படும். அதாவது வந்து போரை ஊக்குவித்தவர்களே அல்லது போரின் பொழுது இவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்று கூறியவர்களே மீண்டும் ஒரு புதுமுகம் எடுப்பது என்பது நிச்சயமாக ஒரு அந்த ஒரு களங்கத்தன்மையை கொண்டு வரும். எனவே இது புலம்பெயர்ந்த தமிழர்களிடையே இன்று முக்கிய உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் நிச்சயமாக கேட்க வேண்டிய கேள்வி, நாங்கள் நடுநிலையான ஒரு தலைமை மூலம் இதனை நகர்த்த வேண்டும். அப்பொழுதுதான் நீங்கள் கனடா போன்ற நாடுகளின் அதியுச்ச அக்கறையை பெற முடியும். கனடா உளவுத்துறையோ அல்லது பாதுகாப்புத்துறையோ தங்களுடைய அறிக்கைகளில் குறிப்பிட முடியாது, இவர்கள் முன்னர் போராட்டத்தின் பக்கம் இருந்தவர்கள், அவர்களை தான் இப்பொழுது புதுமுகம் கொண்டு வருகின்றார்கள் என்கின்ற தகவல்கள் எல்லாம் கூற முடியாது என்றால் நாங்கள் கற்பிதங்களை பெற்றவர்கள். அதாவது வந்து பல தடைகள் போன்றவற்றையெல்லாம் சந்திக்கின்ற பொழுது அந்த தடைகளுக்கான காரணிகளாக அவர்கள் கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் ஆராய போனால் அதில் பல பின்னணிகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். அவ்வாறாக எனவே கனடாவிற்கான ஒரு அழுத்தத்தை கொடுப்பதானால் நாங்கள் நிச்சயமாக கனடா இந்த விடயத்தில் ராஜதந்திர ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் இதனை இனப்படுகொலை என்று எடுத்து செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை ஒரு, அதாவது புதுமுகம் தாங்கிய அமைப்புகள் ஊடாக அல்லது நடுநிலைமை பேணுகின்ற அமைப்புகள் ஊடாக நகர்த்தி செல்கின்ற பொழுது கனடாவிற்கான அழுத்தம் அங்கே கொடுக்கப்படும். அத்தோடு அங்கே உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கான பங்களிப்பை கனடா நிறுத்திவிட்டது. கனடாவில் பங்கிலிருந்து செல்கின்ற தொகை என்பது குறைவு. அதனை நாங்கள் ஊக்குவிக்க வேண்டும். எவ்வாறு உக்ரைனில் போர் நடைபெறுகின்ற பொழுதே உக்ரைனுக்குரிய உதவித்தொகை சொல்கின்றதோ, அல்லது உக்ரைனிய போர் ஆரம்பித்த பொழுது 8 லட்சம் உக்ரைனியர்களுக்கு தற்காலிக விசா போர் முடியும் மட்டுமென்று கொடுத்து, அவர்கள் இன்று நிரந்தர விசா பெற்றாரா, பெர்மனன்ட் ரெசிடென்சி பெற்ற குடிவரவாளர்கள் வந்திருக்கின்றார்களோ, அவ்வாறான ஒரு நிலைமைகள் கூட தமிழர் தரப்புக்கு இருந்ததில்லை. அவர்கள் நிச்சயமாக ஒரு பாதிக்கப்பட்ட நிலமாகத்தான் வடக்கு கிழக்கு இருக்கின்றது. அவற்றை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கையாக இந்த நிலைமை என்பது கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று சொன்னால், இவ்வாறான அறிக்கையும் இந்த தின அறிவிப்பு என்பதும் எந்த விதமாகவும் அதாவது வந்து இந்த ஒரு நியாயத்தை பெற்றுத் தருவதற்கு உதவாது. இதை ஒரு உதாரணமாக காட்டுவதற்கு உதவும். வேறு ஒரு நாடு இதனை முன்னுதாரணமாக எடுத்து வழக்கு தொடர்வதற்கு கூறலாம், கனடா இவ்வாறு செய்திருக்கின்றது என்று. ஆனால் அதே இதை கனடா செய்வதற்கு வகுக்க வேண்டும் என்றால், கனேடிய பிரதமர் தனது அறிக்கையில் கூறியிருக்கின்ற ஒரு விடயம், இந்த ஈழத்தமிழர்கள் புலம்பெயர்ந்து அதிகமாக வாழுகின்ற நாடுகளில் ஒன்று கனடா என்று. அது ஒன்று இல்லை, கனடா தான் முதன்மையான நாடு. இது ஆமாம், அவ்வாறு முதன்மையாக இருக்கின்ற பொழுது கனேடிய அரசிற்கு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை என்பது ஏற்படுகின்றது. அதனை ஏற்படுத்துவது தான் சாலச் சிறந்தது என்பது எனது கருத்தியலாக இருக்கின்றது.
0: இப்போ நீங்கள் குறிப்பிடுகின்ற விடயத்தை பார்க்கின்ற பொழுது, இப்போ இப்பொழுது கனடா சரி அல்லது அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அரங்கமாக இந்த நினைவேந்தலை முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் என்று கூறுவதும் அல்லது இனப்படுகொலை என்று கூறுவதும் எழுத்தளவிலே பேச்சளவிலே ஒரு அறிக்கை அளவிலே தான் இருக்கிறது. ஆனால் முதல் முறையாக இந்திய அரசு செய்யாத ஒரு விடயத்தை தமிழக அரசு செய்திருக்கிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்?
1: ஆமாம், தமிழக அரசு நிச்சயமாக இப்பொழுது விஜய் அவர்கள் அந்த தான் ஈழத்தமிழர்களுடன் இரண்டரை இருப்பேன், கடல் கடந்த உறவுகளுக்காக எங்களுடைய குரல் என்று ஒழித்துக் கொண்டிருக்கும் என்று கூறியிருந்தார். வரவேற்கத்தக்கது. நிச்சயமாக அங்கே பல இடங்களில் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு என்பது இடம்பெற்றிருக்கின்றது. அவற்றில் இவ்வாறு முதலமைச்சராக இருக்கின்ற பல தீர்மானங்களை கடந்த முதலமைச்சர்கள் எடுத்திருந்தாலும் ஒரு புதிய முதல்வர் வந்தவுடனே எடுப்பது என்பது நிச்சயமாக சால சிறந்ததாகவும், அல்லது தான் கொண்ட ஏற்கனவே வழங்கிய உறுதிகளில் இருந்து வலுவாதவராகவும் காட்டி நின்றாலும், இவருடைய அணுகுமுறை என்பது அல்லது தேட வேண்டிய பாதை என்பது மத்திய அரசை நோக்கித்தான் செல்கின்றது. இவர்கள் கொடுக்க வேண்டிய அழுத்தம் என்பது மத்திய அரசிற்கும் வெளிவிவகார அமைச்சிற்கும் இந்திய வெளிவிவகார அமைச்சிற்கும் இந்திய மத்திய அரசிற்கும் அங்கே ஒரு இனப்பிரச்சினை தீர்வுக்கான அழுத்தம் ஒன்றை அதாவது கொடுப்பதுதான் இப்பொழுது உள்ள தீர்வு. அதாவது இந்த 13+ என்கின்ற ஒரு மாகாண சபை தீர்வொன்றிற்கான முயற்சிகளில் இந்தியா கூட ஈடுபட்டிருந்தாலும் அது காலப்போக்கில் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது அதாவது எவ்வாறு நாங்கள் ஒரு விடயத்தை கடந்து செல்கின்றோமோ, ஒவ்வொரு வருடமும் நினைவு கூர்ந்து விட்டு 18ஆம் தேதி முடிந்து விட்டால் 19ஆம் தேதி சாதாரண அலுவல்களுக்கு சென்று விட்டு அடுத்த 18ஆம் தேதி வரும் பொழுது ஒரு சாதாரண நிகழ்வாக கடந்து செல்கின்ற போல இருக்கக்கூடாது. அதற்குரிய வழிவகைகளை அவர் செய்வாராக இருந்தால் உடன் அழுத்தங்கள் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கடிதங்கள் எழுதுவது, இப்பொழுது ஒரு கடிதம் இரண்டாம் பதவியேற்ற 2ஆம் நாளே தமிழக மீனவர் இலங்கை மீனவரான கடிதம் எழுதியிருந்தார்கள். அதற்குரிய தொடர்பாடலை மேற்கொள்ள வேண்டும். அதே போல தன்னுடைய பிரச்சனைகளை, அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியை பொறுத்தவரையில் விஜய் ஒரு எதிரானவர் என்கின்ற கருத்தியில் இருந்தால் கூட, இந்த விவகாரத்தில் ஒரு நட்பியல் ரீதியில் சென்று அவர்களுக்கு தங்களுடைய மாகாணத்தின் விருப்பங்களையும் அந்த இந்திய மத்திய அரசு இந்த விவகாரத்தில் நிறையவே செயற்படுத்துவதற்கான அழுத்தங்களையும் கொடுப்பாராக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. அதை விடுத்து இவ்வாறாக வெறுமனே அறிக்கைகளை விட்டு உணர்ச்சிகரமான விடயங்களை செய்வாராக இருந்தால் நிச்சயமாக அது சிங்கள தேசத்தில் ஒரு மாற்று பார்வையை ஏற்படுத்தும், தமிழர்களுக்கான நெருக்கடிகளை ஏற்படுத்தும். அது எனவே இரண்டு முகமாக இந்த பிரச்சனை செல்லக்கூடிய விவகாரம் இருக்கிறது. ஒன்று, ராஜதந்திர ரீதியில் தமிழக அரசு செயற்படுமாக இருந்தால் நிச்சயமாக எது பாதை, எவ்வாறு இதனை வெற்றி கொள்ளலாம் போன்றவற்றை ஆராய்ந்து மத்திய அரசிற்கான அழுத்தம் கொடுக்கும் ஒரு சக்தியாக மாறுமாக இருந்தால் அது இலங்கை தமிழர்களை பொறுத்தவரையில் மிகவும் ஒரு பயனுள்ள விடயமாக இருக்கும். அதேவேளை கடந்த கால அரசியல்வாதிகளைப் போல இவ்வாறு அறிக்கைகளை விடுவதும் அதன் பிரகார நடவடிக்கைகளை எடுக்காமல் விடுவதுமாக இருந்தால் நிச்சயமாக அது நாங்கள் கடந்த 40 ஆண்டுகளாக என்ன இதை கற்பிதமாக பெற்றோமோ அவ்வாறான கற்பிதத்தை பெறுவதற்குத்தான் வழிவகுக்கும். ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்றால் ஒரு எளியவர் அவருடைய நடவடிக்கைகளில் ஆரோக்கியமான தன்மை ஏற்படுவதற்கு அறிவுறுத்துவதற்காக அவருக்கான ஆலோசனை குழு இருக்கின்றது. அதைவிட அழுத்தங்கள் என்பன புலம்பெயர்ந்த தேசங்களில் இருந்தும் அவரை நோக்கி செல்கின்றன, நீங்கள் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டும் என்று. அவர் தலையிடுவதென்றால் அவருடைய தலையீடு என்பது மத்திய அரசை நோக்கியதாகத்தான் இருக்க வேண்டுமே ஒழிய அவர் நேரடியாக இலங்கை விவகாரத்தில்

0: ஒரு தங்களுடைய கருத்தை தெரிவிப்பதன் மூலமாக இதில் உண்மையாக அக்கறை கொள்கிறார்களா, அல்லது தங்களுடைய வாக்கு பலத்தை நிரூபிப்பதற்காக, தங்களுடைய வாக்கை தக்க வைத்துக் கொள்வதற்காக இப்படியான விடயங்களில் ஈடுபடுகிறார்களா?
1: இல்ல, இது ஒரு முக்கியமான கேள்வி. நன்றி, இந்த கேள்விக்கு நன்றி கமல். இது ஆற்றுப்படுத்துகைக்கு உதவும். நீங்கள் ஒரு, அதாவது வந்து, யாரு மற்ற அநாதை போன்ற தோற்றத்தோடும் ஒரு நம்பிக்கையற்றவராகவும் இவ்வளவு காலத்தை கடந்து விட்டதாகவும் இருக்கின்ற பொழுது, உங்களுக்கு இவ்வாறான ஒரு அறிக்கை ஒன்று கண்ணில் படுகின்ற பொழுது, நீங்கள் உங்களை தேற்றிக் கொள்ளவும் அது உதவும். நீங்கள் நம்புகிறீர்கள், எங்களுக்கு ஒரு சக்தியாக இவர்கள் இருக்கின்றார்கள் என்று. ஆனால் இதற்கு பிறகு அடுத்த வருடம் அந்த அறிக்கை வரும் வரை எந்தவித முன்னேற்றங்களும் இருக்காது. இப்பொழுது 17 ஆண்டுகள் போர் முடிந்து, இந்த 17 ஆண்டுகளில் கனடா தரப்பு எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை பார்ப்பீர்கள். நிச்சயமாக இங்கே ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் கருத்தில் எடுக்க வேண்டும். கனடா என்பது இலங்கை விவகாரத்தில் நேரடியாக தலையிட வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர்கள் நேரடியான உதவிகளை வழங்க வேண்டிய சந்தர்ப்பம் இருக்கின்றது. அவர்களுக்குரிய பொறுப்பு கூறல் இருக்கின்றது என்றால், அவர்களும் இறுதி போரின் பொழுது அங்கம் வகித்த ஒரு நாடாகவும், அல்லது இறுதி வரை தாங்களும் அறிவித்த, அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இங்கிலாந்து போன்றவை அறிக்கை விட்ட பிறகு, போர் ஆயுதங்களை கையளியுங்கள், சரணடையுங்கள், அல்லது மக்களை வெளியேற விடுங்கள் என்கின்ற அதே பாணியிலான அறிக்கையை கனடா கூட வெளியிட்டிருந்தது. ஒரு பகுத்தறிவு அல்லது பகுத்தாய்வு இல்லாமல், அதாவது பகுத்தாய்வு என்பது எவ்வாறு என்றால், நீங்கள் ஒரு போர் நடக்கின்ற இடத்தில் கண்காணிப்புக்கு இருந்த ஐக்கிய நாடுகள் அவை கண்காணிப்பு சர்வதேச மன்னிக்கவும் சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தையும், ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமைகளுக்கான செயற்பாட்டு சபையையும் அங்கிருந்து வெளியேற்றி விட்டு, நடுநிலைமை என்பது இல்லாமல் ஒரு அரசு ராணுவம் கூறுவதை சாட்சியமாக எடுத்து அதன் மூலம் செயற்பட்டவர்கள். எனவே உங்களுக்குரிய பழு என்பது மிகவும் மிகவும் பழுவான கனதியான பொறுப்பு உங்களிடம் இருக்கின்றது. அதனை செய்வதற்கு நாங்கள் வழிவகுக்க வேண்டும். ஆனால் தற்போதைய நிலைமையில் இருப்பதெல்லாம் இந்த வெற்று கண் துடைப்பு அறிக்கைகள், அதாவது வந்து இவற்றின் மூலம் எதனை செய்ய முடியுமா என்றால் இல்லை என்பதுதான். இவ்வாறு நீங்கள் கூறுங்கள், இன்று காசாவில் போர் இடம் பெறுகின்றது. காசாவில் போர் இடம்பெறுகின்ற பொழுது சர்வதேச நீதிமன்றத்துக்கு இந்த விவகாரத்தை பல நாடுகள், ஸ்பெயின், தென்னாப்பிரிக்கா மற்றும் 2-3 நாடுகள் இணைந்து கொண்டு சென்று, இன்று சில இஸ்ரேலிய தலைவர்களுக்கு பிடியாணை கூட பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது சர்வதேச நீதிமன்றத்தால். இவ்வாறான ஒரு செயற்பாட்டுக்கு கனடா செல்லுமா என்றால் இல்லை. கனடாவை பொறுத்தவரையில் சில வேளைகளில் காசாவையும் தாங்கள் பேர்ந்து இனப்படுகொலை நடைபெறுவதாக கருதி தீர்மானம் எடுப்பதற்கோ அல்லது அந்த நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டும் என்கின்ற தயக்கம் வரும் அவர்களுக்கு. அத்தோடு இந்த இதே கட்சியைச் சேர்ந்த அல்லது இதே கட்சியின் மூத்த ஆலோசகராகவோ அல்லது முன்னே நாள் அமைச்சராகவோ அல்லது இலங்கை விவகாரங்களில் மிகவும் சம்பந்தப்பட்டவராகவோ இருக்கின்ற மொப்ரே கூட 2022 இந்த அறிவித்தல் வந்தவுடன் வெளியிட்டிருந்த கருத்தியலில் ஒன்று, இதனை இவர்கள் சட்டவாக்கவியலுக்குள் அல்லது ராஜதந்திர நடைமுறைகளுக்கு செல்லாவிட்டால் இது ஒரு வெறுமனே ஒரு கண் துடைப்பாகத்தான் இருக்கும் என்று. அவ்வாறான நிலைதான் தற்பொழுதும் இருக்கின்றது. எனவே அடுத்த ஆண்டு வரை இதை அமைதியாக கடந்து செல்வதா, அல்லது இதற்குரிய அழுத்தங்களை கொடுத்து இலங்கையில் கூட ஒரு புதிய தலைமையில், இப்பொழுது உள்ள அரசியல் கட்சிகள் என்பன தங்களுடைய வாக்குக்காக எதையுமே செய்கின்ற ஒரு மிகவும் அநாகரிகமான சூழலை கொண்டிருக்கின்றன என்றால், சுயேட்சையாக வருபவரும் வாக்கை பெற்று பதவியில் வருகின்றார். சிங்கள கட்சி கூட தமிழ் கட்சிகளை விட அதிகமான ஆசங்களை எடுத்து பதவியில் வருகின்றன என்கிற நிலையில், மக்களின் மனநிலை என்பது அவர்களை நம்பிக்கையிட்டவர் ஆகிவிட்டது என்றால் அவ்வாறுதான் செயற்பட்டார்கள். 2009 போரின் பொழுது எடுத்து பார்த்தால் எவ்வாறு இவர்கள் செயற்பட்டார்கள் என்பது அனைவருக்குமே தெரியும். எனவே அவ்வாறான நிலையில் ஒரு புதிய தலைமைக்கான தோற்றத்தை உருவாக்குதலும், இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் நடுநிலையான அமைப்புகள் அல்லது மனித உரிமை சார்ந்த அமைப்புகள் இந்த விவகாரத்தை முன்னெடுப்பதும், அல்லது இப்பொழுது ஒரு விடயம் இருக்கின்றது என்றால், நீங்கள் கேட்ட கேள்வியில் கனேடிய அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமான பதில் அல்ல, கனேடிய தமிழர்கள் கூட ஏமாற்றப்படுகின்றார்கள். எவ்வாறு ஏமாற்றப்படுகின்றார்கள் என்றால், இந்த ஜெனசைட் என்கின்ற இனப்படுகொலை என்பதை லெகசியாக எடுத்து நாங்கள் ஆண்டாண்டு மக்களுக்கு கடத்தி செல்வோம் என்கின்ற ஒரு நிலையில் அரசியல் செய்வதற்கான ஒரு வழியாக அது பார்க்கப்படுகின்றது. இதன் மூலம் அரசியல் ஆதாயத்தை பெறுவதற்கும் அல்லது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருடன் கதைக்கின்ற பொழுது அவங்க இனப்படுகொலையில் இடம்பெற்றது என்று விட்டு தங்களுக்குரிய ஆதாயத்தை பெறுவதற்கும்

0: முயற்சியாக இது இடம்பெறுகின்றது. எனவே ஏமாற்று சக்திகளற்ற ஒரு நடுநிலையான அமைப்புகள் அல்லது மனித உரிமை சார்ந்த தமிழ் அமைப்புகள் இந்த விவகாரத்தை முன்னெடுத்து செல்வதற்கான தேவையை இன்று அறம் சார்ந்த வகையில் தமிழர்கள் ஏற்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது என்றால், அல்லது இது ஒரு ஏதோ ஒரு நினைவு விழாவிற்கு சென்று வருகின்ற நிலைமைதான் தொடரும். நாளை அடுத்த ஆண்டு அடுத்த ஆண்டு என இதனை கதைப்பவர்கள் கூட குறைந்து விடுவார்கள். பிறகு இது ஒரு நினைவு தினமாகவே கடந்த சென்றுவிடும். அந்த அபாயத்தை தடுப்பதானால் இப்பொழுதே செயற்பட வேண்டும் என்று சொன்னால், கனடாவின் தமிழ் அரசியல்வாதிகள் கூட இதில் காத்திரமான பங்கு வகிக்கவில்லை என்பது மிகவும் ஒரு பெரிய ஏக்கத்துக்குரிய விடயம். என்னவென்றால், அவர்களுக்கு நிச்சயமாக தெரிந்து இந்த விவகாரம் எவ்வாறு நடைபெறுகின்றது, எவ்வாறு செல்கின்றது என்றும் அவர்கள் மௌனமாக மக்களை ஏமாற்றிச் செல்கின்றார்கள். அது மிகவும் ஒரு பாரதூரமான அவலமான நிலைமை. இதுதான் உண்மை.
1: ஆமாம், நீங்கள் குறிப்பிட்டது போலவே பார்க்கலாம், ஒவ்வொருவர் கனடிய அரசை பொறுத்தவரையிலே ஒவ்வொருவரிடமும் இப்படியான காலகட்டங்களில் ஒரு அறிக்கை விடுவது என்ற ஒரு சந்தர்ப்பத்திலே தொடர்ந்தும் நகர்ந்து கொண்டு போகப் போகிறதா, அல்லது அடுத்தடுத்த வருடங்களிலே ஒரு உந்து சக்தியாக புதிய விடயங்கள் நடைபெறப் போகின்றது என்பதை பார்க்கலாம். அதே போல் தமிழ்நாட்டிலே இது முதல் முறையாக அவர் புதிய ஆட்சிக்கு வந்திருக்கின்றார், ஆட்சி இப்பொழுதுதான் அமைத்திருக்கிறார். பார்க்கலாம், அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கின்றார், இதுவும் காகிதத்தில் இருக்கின்ற அறிக்கையாக இல்லாமல் செயல்பாட்டிலே வருமா என்பதை பார்க்கலாம். நன்றி சுரேஷ் சர்மா, இணைந்து கொண்டு இவ்வளவு நேரமும் தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
0: நன்றி கமல் பாரதி. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம்.
2: டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதனூடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.

0: நேர்கள் 11 மணி முதல் உங்கள் கவிதைகளோடு இணைந்து கொள்ளலாம். அலைக்கொண்டு திருப்பி சிலக்கம் 416-593-0055. முள்ளிவாய்க்கால் நினைவு கவிதைகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 416-593-0055.
1: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
2: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
3: 416-489-2000 GTA கிரெடிட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? So sad.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
8: உலகம் முழுவதும் 101.3
9: இந்த சமுத்திரத்தின் முத்தான நித்திலத்தில் உயிர் கொண்டு பேசும் ஒரு நிலம். பல லட்சம் உணர்வுகளிலும் உணர்ச்சிகளிலும் மூழ்கி பல்லாயிரம் மாந்தரின் குருதியில் குளித்து ஆகுதியாகிய உயிர்களின் யாகத்தில் உடமேறிய ஒரு நிலம். உலகத்தின் ஒட்டுமொத்த கவனத்தையும் தன்பால் ஈர்த்தும் கண்டும் காணாதிருந்த போலி மனிதங்களின் கள்ள மௌனத்தை தோலுரித்து காட்டிய ஒரு நிலம். வலிய அரசுகள் ஒன்று கூடி கொன்றொழித்த ஒரு இனத்தின் வலியையும் வலிமையையும் ஒரு சேரச் சொல்லும் ஒரு நிலம். ஆம், முள்ளிவாய்க்கால். 2009 மே மாதத்தின் இதே நாட்களில் தன் மேலோடிய தமிழர்களின் குருதியில் சகதியாகி அவர்தம் உடல்களால் உடமுமேறி உலகம் கொன்ற உயிர்களின் கனவுகளையும் தன்னகத்தே கொண்ட உயிர் கொண்ட நிலம் அது. அது சாதாரண நிலமல்ல, அது சாதாரண நிலமல்ல. கொத்து கொத்தாய் செத்து வீழ்ந்து கொண்டும் கந்தக காற்றை சுவாசித்த போதும் இன விடுதலை ஒன்றே ஒரே இலக்கு என ஒரே தலைவன் பின்னால் ஒரு இனமே தவமிருந்த பூமி இது. இந்த நிலத்தின் ஒவ்வொரு அங்குலமும் உலகிற்கு சொல்லும் கதைகள் சொல்லிலடங்காதவை. கஞ்சிக்காய் நின்ற பள்ளி குழந்தைகளை கணைகளால் கொன்ற இலங்கை இராணுவத்தின் ஈனக்கதைகளையும், பாதுகாப்புக்காய் பதுங்கு குழியில் பதுங்கியோருக்கு பதுங்கு குழியே புதைகுழியாகிப்போன அவலக்கதைகளையும், வெறும்பாயில் முளம் போடும் உலகின் மனித உரிமை காவலர்களுக்கு செவ்வி அறைந்து இந்நிலம் கூறும். உயிரற்ற மகவை விட்டுவிட மனமின்றி தோளில் சுமந்த தந்தையர் மனங்களின் கனதியையும், வீட்டிற்கொருவரை நாட்டிற்காய் அனுப்பிவிட்டு கண்ணீருடன் காத்திருந்த அன்னையர் உறவுகள் கதைகளையும் தாங்காத கனதியுடன் இந்த நிலம் கூறும். பொத்தி வளர்த்த குஞ்சுகளை கொத்திப்போகும் பருந்தினை எதிர்த்திட முடியாமல் தவித்திட்ட கோழி போல கண்முன்னே தம் சந்ததிகளை தொலைத்த ஆன்மாக்களின் கதறலினை, எஞ்சிய எச்சங்களுக்கு வரலாறா இந்நிலம் கூறும். தன் உயிரினும் மேலது இன விடுதலை எனவே இனமானம் காத்த மாவீரம் தனியே தான் சுமந்த பெருமையினை தலை நிமிர்ந்து இந்நிலம் கூறும். ஆம், இது சாதாரண நிலம் அல்ல, இது சாதாரண நிலம் அல்ல. தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து, தமிழர் உணர்விலும் உயிரிலும் கலந்து எதிர்காலம் பிரசவிக்கும் தமிழின் முளைகளுக்கும் வேறான ஓர் நிலம் தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம். ஆம், தமிழர் உயிர் கொண்ட தாய் நிலம்.

கலைக நேரம் இரவு 11:02. உங்கள் வசம் கவிதைகள் ஏதும் இருந்தால் நீங்களும் கவிதைகளோடு இணைந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-593-0055.

0: Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarboroughville, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ, மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444-416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
2: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
3: உங்களுக்கு. உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிகா மண்டலாம் பாக்குறோம். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
0: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
4: 905-270-8800
0: உதயம் சூப்பர் மார்க்கெட். சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி, ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire events.kilikoot.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, Scarborough, Midland and Ellesmere, 416-757-1000, mymechanicauto.ca.
5: Brampton Grand Home Furniture வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா, லவ் சீட், சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில். கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
6: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
7: கலைக நேரம் 11:13. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. நீங்களும் உங்கள் கவிதைகளோடு இணைந்து கொள்ளலாம். 416-593-3005 நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற நேரே சந்திக்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் கமல் பாரதி, செல்வி.
7: சொல்லுங்கள் செல்வி, உங்கள் கவிதையை வாசியுங்கள்.
8: செந்தமிழை தம்முயிரை தம்முயிராய் கொண்டது ஒரு இனத்தை, செந்தமிழை தம் உயிராய் கொண்டது ஒரு இனத்தை, வந்தேறிய குடியொன்று வதைத்து அழித்த கதையுண்டு. வந்தேறிய குடியொன்று வதைத்து அழித்த கதையுண்டு. வெண்டனலில் எம்மினத்தை விட்டறிந்து விளையாட தந்ததொரு நெஞ்சுருகும் தாங்கவுள்ளா கவலைதனை. சொத்தளந்தோம், சுகமிழந்தோம், சொந்த பந்தம் தான் இழந்தோம், முத்தெடுத்த கடலோடு முகிழ்ந்தாடும் வளம் இழந்தோம். சொத்தளந்தோம், சுகமிழந்தோம், சொந்த பந்தம் தான் இழந்தோம், முத்தெடுத்த கடலோடு முகிழ்ந்தாடும் வளம் இழந்தோம். பெற்றெடுத்த அன்னியாய் போற்றியையும் மண் இழந்தோம், தத்தெடுத்த தமிழன்னை தனிக்காக்க உயிர் இழந்தோம். தத்தெடுத்த தமிழன்னை தனிக்காக்க உயிர் இழந்தோம். கொத்து கொத்தாய் எம்மக்கள் கொடியோரால் வதைப்படவும், பெற்றெடுத்த பிள்ளை முன் பெற்றோர்கள் கொலைபடவும், பெற்றோர்கள் முன்னிலையில் ஒத்து பிள்ளை அழிபடவும், கற்றோரும் மற்றோரும் கலந்தொன்றாய் மடிந்ததுவும், சாத்துவதையும் இனத்தின் சாபத்தின் நிலை அன்று. கட்டவிழ்ந்த விட்டனரை கற்படிப்பின் கொடூரத்தை, முத்தான பெண் பூக்கள் மோசமாக கருகியது. போர்க்குற்றம் போர்க்குற்றம் உண்டென்று போராடி பார்த்தோமே, யார் குற்றம் செய்தாலும் யாவருக்கும் சமன் என்று சட்டங்கள் சொன்னாலும், சதிகார கூட்டங்கள் திட்டங்கள் தீட்டிய தப்பித்துக் கொள்ளுமே. யார் குற்றம் செய்தாலும் யாவருக்கும் சமம் என்று சட்டங்கள் சொன்னாலும், சதிகார கூட்டங்கள் திட்டங்கள் தீட்டியே தப்பித்துக் கொள்ளுமே. போராடி வலுவிழந்து போன பின்பே உயிர் இழந்து போராடி வலுவிழந்து போன பின்பே உயிர் இழந்து நாராக தோன்றவர்கள் நாம் என்று வேறு இல்லை. நாராக தோன்றவர்கள் நாம் என்று வேறு இல்லை. வாய்மூடி நிற்கிறது இங்கே வாய்மை. தாய் என்று சேய் ஒன்று தவித்திருத்தல் போன்று வாய்மூடி நிற்கிறது இங்கே வாய்மை. தாய் என்று சேய் ஒன்று தவித்திருத்தல் போன்று. நன்றி.
7: நன்றி செல்வி. உங்களுடைய கவிதைக்கு இதோ ஒரு பாடல் ஒடிக்கிறது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். கலைக நேரம் 11:16.

0: விடுதலைக்கு போராடினோம், நீதி கேட்டு போராடினோம், இன்னும் தொடர்கிறது எம் போராட்டம் முடிவின்றி. கவிதை தந்தவர் செல்வி. தொடர்ந்த பாடலுக்கான பாடல் வரிகளும் அவருடையதே.
1: உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
3: முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபரோ நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
4: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
5: வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: Everything okay? No problem.
4: அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் .com.
7: பன்மொழி கலாசாரம் மிக்க கனடிய வண்டிலிருந்து உலக தமிழர்களுக்காக சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்.
0: கலை நேரம் 11:24.
8: வணக்கம், நான் உமாஹரன் ராசையா. அவன் 10 வயது சிறுவன். ஊரை விட்டு தூரமாய் நடந்து கொண்டிருந்தான். பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிடவாடை நடுவே கந்தக காற்றை நுகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டுகள் சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். எப்படி? பூக்களின் வாசம் நடுவே தென்றல் அவனை தீண்ட குயிலிசை கேட்டபடி அவன் நடந்திருக்கவில்லை. பிணவாடை நடுவே கந்தக காற்றையின் உகர்ந்தபடி வீழ்ந்து வெடிக்கும் கொத்துக்குண்டு சத்தத்தில் சிதறித்தெறிக்கும் உயிர்களின் அவலக்குரல் கேட்டபடி ஒரு சடலமாய் நடந்து கொண்டிருந்தான். அவன் நடந்த பாதையில் 2 நிழல்கள் நடந்து கொண்டிருந்தன. ஒன்று இவனின் நிழல், மற்றையது யமனின் நிழல். அது மே 18. கண்படும் தூரத்தில் ஒரு கடற்கரை. செம்மண்ணாய் கதகதக்கும் வெண்மணல் மீது கால் மடக்கி அமர்ந்திருந்தான். உருத்துரபுரத்தில் உருக்குலைந்து கிடக்கிறது அவன் வாழ்ந்த வீடு. அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, சின்ன ஒரு தம்பி, தாத்தா, பாட்டி, சித்தப்பா, மாமா, மச்சான், மச்சாள் என அவன் மகிழ்வாய் வாழ்ந்த தென்னன் தோப்பிடை மாளிகை அது. இன்று நாதியற்று முள்ளிவாய்க்காலில் தன்னன் தனியாய் நிற்கிறான். அவர்களுக்கு குண்டுகள் கொடுத்த அந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரம் கொடுத்திருந்தது. எப்படி? அவர்களுக்கு குண்டுகளை அள்ளி கொடுத்திருந்த சர்வதேசம்தான் எங்களுக்கு கூடாரங்களை அள்ளி கொடுத்திருந்தது. ஐநாவின் விளம்பரம் போடப்பட்ட அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? ஐநாவுடைய விளம்பரம் பொறிக்கப்பட்டிருந்த அந்த தலப்பால் கூடாரம் குண்டு துளைக்காத கவச வாகனமா என்ன? யார் சாவுக்கு யார் அழுவது? ஒரு வேள்வி களத்தில் முன்னால் போய் வெட்டுப்பட்ட வெள்ளாட்டை பின்னால் வரும் வெள்ளாடு பார்த்து கதறி அழுது என்ன பயன்? ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, எங்கள் மண்ணில் விதவிதமாய் சாவு வந்ததுண்டு, ஒருபோதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்து கொண்டிருந்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. எப்படி? எங்கள் மண்ணிலே விதவிதமாய் சாவு வந்ததுண்டு, ஒருபொழுதும் பட்டினி சாவு மட்டும் வந்ததே இல்லை. அன்னமார் கிடாரம் வைத்து தண்ணீர் கொதிக்க அரிசியிட்டு கொலைக்களத்தில் ஒரு உலைக்களம் செய்தார்கள். உப்பில்லா கஞ்சியது, உரைப்பில்லா கஞ்சியது, புளிப்பில்லா கஞ்சியது, முக்கால் கஞ்சியது, முள்ளி வாய்க்கால் கஞ்சியது. கிடைத்த ஏதனங்களோடு நீண்ட ஒரு வரிசை. இவனுக்கு கிடைத்ததோ அளவான ஒரு சிரட்டை. கறிக்கு உப்பில்லை என கத்திய காலங்களை, சோற்றை மிதமிஞ்சி கொட்டிய காலங்களை மனக்கண்ணில் அசை போட்டபடி அசைந்து கொண்டிருந்தான். அந்த 10 வயது சிறுவனுக்கு இந்த யுத்தம் எதற்காக என்று தெரியார், இந்த கொலைகள் எதற்காக என்று தெரியார். பள்ளும் பரணியும் தெம்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் இருக்கிறது என்று நம்பி வாழ்ந்து வந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டென்று மே 18 அன்றுதான் தெரியும். எப்படி? பள்ளும் பரணியும் தென்மாங்கும் தாளாட்டும் மட்டுமே தமிழ் மொழியில் உண்டென்று நம்பி வாழ்ந்த அந்த சிறுவனுக்கு ஒப்பாரியும் ஓலமும் கூட தமிழ் மொழியில் உண்டு என்று மே 18 அன்றுதான் தெரியும். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அதில் கேட்பது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி முச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்து எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். கரகரத்த ஒளியில் ரேடியோ சத்தம், அநேகமாய் அது கருணாநிதியின் சத்தம். யுத்தம் முடிந்தது என்று அறிவிக்கிறார்கள். மெதுவாய் நிம்மதி மூச்சிறைக்கிறான், மூச்சை விடுகிறான். குத்தி எழுகிறது விமான வல்லூர், சிதறித்தெறிக்கிறது குண்டுகள். அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. அவன் கையில் இருந்த சிரட்டையை மட்டும் எப்படி அவன் கையில் இருந்த அந்த சிரட்டையை மட்டும் அவன் கைவிடவே இல்லை. ஆனால் அந்த கை அவன் உடலில் இல்லை. நிம்மதி மூச்சை விட்டவன் மீண்டும் அந்த மூச்சை உள்ளெடுக்கவே இல்லை. 21ஆம் நூற்றாண்டின் துயரம் மே 18.

0: ஒழித்த பாடல் சிவகுமார் முருகையா பாடியது. பாடல் காணிசை சி சுதர்சன். பாடல் வரிகள் மயிலையூர் இந்திரன்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
3: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
3: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: உலகம் முழுவதும் 101.3 www.cmart.fm.
0: கலக நேரம் 11:35. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரில் சந்திக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம், நான் பிரசாத் கேட்கிறேன். நேற்று சொன்ன கவிதான அதை கற்று பண்ணை சொல்லவும்.
0: சரி. முள்ளிவாய்க்கால் சோகம் நெஞ்சை தைக்க, முள்ளிவாய்க்கால் சோகம் நெஞ்சை தைக்க, அதை பாட தமிழ் கோர்த்து வந்திருக்கிறார் புருஷோத்தமன். அதை பாட தமிழ் கோர்த்து வந்திருக்கிறார் புருஷோத்தமன். அவர் கவிதை கேட்போம், மனம் ஆறுகிறதா பார்ப்போம். அவர் கவிதை கேட்போம், மனம் ஆறுகிறதா பார்ப்போம். ஆரம்பிங்கள்.
5: மேமாத வெயிலில் வெண்மை மண்கூட வழியை மேமாத வெயிலில் வெண்மையில் மண்கூட வழியை உணர்ந்தது. நந்திக்கடல் நுரைக்குள் நிசப்த கண்ணீர் கரைந்தது. ஒரு கிண்ண உணவுக்காக உயிர்கள் வரிசை நின்றது. பசியின் மௌன மொழி மட்டும் நெஞ்சை எரித்து சென்றது. இருதின் பதுங்கு குழிகளில் மூச்சே ஒரு பயமாக இருந்தது. உறங்காத விழிகளுக்குள் விடியல்தான் நம்பிக்கை ஆனது. அம்மா என அழைத்த ஓசை அமைதியை கிளிக்கிறது. அந்த குரலின் அறிவுகள் இன்றும் நெஞ்சில் ஒழிக்கிறது. அம்மா என அழைத்த ஓசை அமைதியை கிளிக்கிறதே. அந்த குரலின் அதிர்வுகள் இன்றும் நெஞ்சில் ஒழிக்கிறது. மகனை தேடும் தாயின் கண்கள் மண்ணில் நிற்கும் வரலாறு. கண்ணீரின் உப்பு சுவையில் காலம் எழுதும் சாட்சியம். விளையாட வேண்டிய வயதில் வாழ தப்பிக்க கற்றுக்கொண்டார்கள். சிரிக்க வேண்டிய சில முகங்கள் பயத்தின் நிழலில் வளர்ந்தார்கள். ஏன் மனிதன் மனிதனை சிதைக்கிறான்? ஏன் நித்தன் கண்ணீர் கடலில் மிதக்கிறது? போரின் புகை மறைந்தும் பின்பும் நினைவுகளின் நெருப்பு அணையவில்லை. ஆயிரம் சத்தம் அடங்கட்டும், அன்பின் மொழிகள் உயரட்டும். இறுதியில் நிலைத்திருப்பது மனிதநேயம்தான். இன்றும் கடல் அமைதியாக இருந்தாலும் அலைகள் குரல்கள் வாழ்கின்றன. காலம் முன்னே நகர்ந்தாலும் சில நினைவுகள் மண்ணில் புதியவில்லை. காலம் கடந்து வெல்லும் ஒரு நாள் தர்மம் தமிழனுக்கு கிட்டு நீதியின் விடையில் அன்றுதான் நிம்மதி பெருமூச்சு விடுவான் தமிழன்.
0: அருமை புருஷோத்தமன் உங்களுடைய கவிதை வரிகள். அம்மா என்றால் அமைதி கிடைக்கும், அம்மா என்றால் அமைதி கிடைக்கும், இங்கு அதுவே அமைதி இழந்து நிற்கிறது. நன்றி புருஷோத்தமன் உங்களுடைய கவிதைக்கு. மீண்டும் சந்திக்கலாம்.
5: நன்றி.

காலை நேரம் 11:42. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஒழித்த பாடல் கந்த பூஜேந்திரனின் இசையில் அவரை பாடிய பாடல். அவரோடு இணைந்து பாடியிருந்தவர் பிரதா. ஒழிக்கும் அடுத்த பாடல் பி.எஸ். விமல் இசையமைத்து பாடிய பாடல். பாடலாசிரியர் வன்னியூர் பரன்.

0: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
1: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
3: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462.
4: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
0: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
0: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
0: எனக்கு இப்ப கிட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த

0: 4568433.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கலை நேரம் 12:02 மற்றொரு புது நாளுக்குள் பிரவேசிக்கணும். இன்றைய நாள் சிறப்பாக இருக்க எல்லோருக்கும் எல்லாம் பொதுவான இறைவனை வேண்டிக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். உங்களுக்காக நிகழ்ச்சியை நீங்கள் முடிந்து உங்கள் தெரிவு பாடல்களோடு இணைந்து கொள்ளலாம். அதேவேளை நீங்கள் கேட்கின்ற பாடல்கள் எமது இசைக்கலைஞத்தில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு காரணங்களுக்காக அந்த பாடல்களை ஒளிபரப்ப முடியாமல் இருக்கலாம். நீங்கள் முள்ளிவாய்க்கால் சார்ந்து பாடல்களை கேட்கின்ற பொழுது அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இருந்தாலும் உங்களுக்காக உங்களுடைய தெருவில் ஒரு பாடல் வழங்கப்படும் என்பதை மாத்திரம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் கேட்கின்ற பாடல் இல்லாத இடத்து கலையத்தில் இருக்கின்ற கலைஞத்தில் இருக்கின்ற ஏதாவது ஒரு பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்படும். அழைக்கக்கூடிய தொலைபேசி இலக்கம் 4165930055. மீண்டும் அந்த விடயத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் கேட்கின்ற சில பாடல்கள் இங்கே எமது கலைஞத்தில் இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேறு சில காரணங்களுக்காக அந்த பாடல்களை நாங்கள் ஒளிபரப்ப முடியாமல் இருக்கலாம். அதனால் உங்களுடைய தெரிவை வைத்துக் கொள்ளுங்கள். ஆனால் எங்களிடம் இருக்கின்ற பாடல் நிச்சயமாக உங்களுக்காக ஒளிபரப்பு செய்யப்படும். நிகழ்ச்சியில் இருந்து கொள்கின்ற முதலாவது நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சுவந்தி சாய்க்கிறன், எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாக இருக்கிறோம் சுவந்தி, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
1: நலமாக இருக்கிறேன், நன்றி.
0: சரி, உங்கள் தெருவில் ஏதாவது பாடல் வைத்திருக்கிறீர்களா?
1: ஆமாம், திருக்கோணேஸ்வர மிசைத்தோப்புல இருந்து ஆனந்த தாண்டவம் ஆடிட.
0: திருக்கோணேஸ்வர மிசைத்தோப்பு பார்க்கலாம், நிலங்கள் சரி. அந்த தொகுப்பு எங்களிடமில்லை, உங்களுக்காக ஒரு தெரியில் பாடல் ஒழிக்கிறது, கேட்டு மகளங்கள் மீண்டும் சந்திக்கலாம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல் $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும் $299 ஆறு கதறைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும் $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில் இலக்கம் 294 வாக்கர் டிரைவில் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் 905-302-9494 கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.
5: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757, 647-459-9757.
6: கழக நேரம் 12:10. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம், நான் எஸ்பி கேட்கிறேன்.
6: எஸ்பி கரன், என்ன பாடல் தீர்வோடு வந்திருக்கிறீர்கள்?
7: எனக்கு நேசி கிரணேசே தோப்பிலே இருந்து செந்திரனாகையா பாடிய தமிழிலம் என்று சொல்ற அந்த பாடல்.
6: சரி, இதோ உங்கள் துறையில் பாடல் ஒழிக்கிறது, மீண்டும் சந்திக்கலாம்.
7: நன்றி,
6: வணக்கம். ஒழிக்கும் பாடலோடு செந்தூரன் அழகையா, பாடலுக்கான இசை எஸ் பி வர்மன், பாடல் வரிகள் இளங்கோ.

0: கலையக நேரம் 12:16. நிகழ்ச்சியில் இணைந்து கொள்கின்ற அடுத்த நேரை சந்திக்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், பேசுறேன்.
0: கண்ணன், என்ன பாடல் திருவோடு வந்திருக்கிறீர்கள்? செந்தில்நாதனின் பாடல் வரிகளில் AI தொழில்நுட்பத்தில் ஒலிக்கிறது பாடல்.
2: இன்னொரு டவுட் இருக்கு, எனக்கு தான் கால் வரும். அதான் நான் கேட்டேன், நீங்க நேரம் இந்த நம்பருக்கு அடிச்சீங்களோன்னு.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
0: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462. புதியவரா எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: கலைஞர் நேரம் 12:26. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 நிகழ்ச்சியில் இருந்து வருகின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் புருஷோத்தமன் கேட்கிறேன். பாடலை வந்து உங்களிடத்தில் ஒரு பாடல் போட்டு விடுங்க.
2: சரி, நன்றி புருஷோத்தமன், இணைந்து கொண்டதற்கு மீண்டும் சந்திக்கலாம்.
3: நன்றி நன்றி
2: நன்றி வணக்கம். ஒலிக்கும் பாடல் சக அறிவிப்பாளர் கலைரூபன் எழுதியது. ஏஇ தொழில்நுட்பத்தில் ஒலிக்கிறது பாடல்.

0: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்றுத் தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. Looking for a career on the road? Leaf Truck Driving School, Scarborough, 5200 Finch Avenue East, Unit 208. AZ, DZ மற்றும் Air Brake பயிற்சிகள். முழுமையாக வாகன உரிமம் பெற்று வேலைக்கு தயாராகவும் உங்களுக்கான வழிகாட்டி. உங்கள் வசதிக்கேற்ப பயிற்சி நேரங்கள். அழையுங்கள் 416-293-3444. 416-293-3444. Leaf Truck Driving School.
1: எனக்கு ஜி லைசன்ஸ் இல்லை, கிடைச்சிட்டது.
0: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில், த கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். $3 $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, Best 10 Blowout Sale.

0: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 தேதி முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும் தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ். எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LIGO.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044 416-888-8044. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
1: தமிழை இங்கு குட்டி தீரா,
0: ஆண்ட்ரியா,
1: ஓ சொல்றியா
0: July 4 Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36 01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் Mega Sale.
2: Hi darling, காசு அனுப்பினான் வந்ததா?
3: இல்லடா.
2: ஹலோ, காசு வந்ததாடா?
3: இன்னும் வரல காசு.
2: காசு வந்துச்சா?
3: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
4: What's happening? So sad.
5: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
6: சென்னையர்களை ஒழிக்கும் இந்த பாடலோடு இன்றைய நிகழ்ச்சியிலிருந்து நான் விடைபெறுகின்ற நேரம். மீண்டும் மற்றும் ஒரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. தொடர்ந்து கலையகத்தில் நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.

0: நேரம் 1 மணி. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். இலங்கையின் வடக்கு கிழக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் முள்ளிவாய்க்கால் நிலவிந்த நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக அனுஷ்டிக்கப்பட்டன. கொழும்பில் சிலர் இந்த நிகழ்வுகளுக்கு எதிர்ப்பை வெளியிட்டனர். பசில் ராஜபக்சவனுடைய என கூறப்பட்ட மல்வானை வீட்டையும் காணியையும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு கையகப்படுத்தும் என பிரதமர் கலாநிதி ஹர்னி அமர் சூர்யா தெரிவித்துள்ளார். ஸ்வீடனுக்கு பயணமாகியிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி AI தொழில்நுட்பம், வர்த்தகம், கலாச்சார பரிமாற்றம் போன்ற துறைகளில் இணைந்து செயற்பட உள்ளதாக அறிவித்துள்ளார். டொரண்டோவில் கத்திக்குத்துக்கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்ட 32 வயதான நபர் மீது 2ம் நிலை குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. சாண்டியோகோவில் பள்ளிவாசல் ஒன்றில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதில் 3 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். துப்பாக்கிதாரியான 2 11 வயதினர் தம்மைத்தானே சுட்டு மாய்த்து கொண்டுள்ளனர். சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.
1: உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக
2: மகிழ்ச்சியாக
3: CMR.

நன்றி. உங்கள் தோழமையுள்ள கமல் பாரதி. நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இப்பொழுது முதல் உங்களோடு என்றென்றும் அன்புடன் எஸ்டி செந்தில்நாதன். இன்று மே மாதம் 19ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை. புதிய நாளன்றின் தொடக்கத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இந்த நாள் அனைவருக்கும் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமையட்டும். இன்று மே 19ஆம் தேதி பிறந்த நாள், திருமண நாள். கொண்டாடும் அனைத்து உள்ளங்களுக்கும் செய்மார் கலைஞர்கள் நேயர்கள் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்த பெரும்பாக்கத்தில் 24 பாக செலுத்ததாக இருக்கிறது. முகில்மூட்டம் இணைந்து காணப்படுகிறது. 29 பாக செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 19 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 பாக செலுத்ததாக குறைவடையும். இடையிலே சில இடங்களிலே லேசான மழை தூறல் ஆரம்பிக்கும். இன்றைய பகல் பொழுது சூரியொளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸ். சில இடங்களிலே மதிய பொழுதிலே இடிமுழக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30-50 கிலோமீட்டர் வரை அளவகத்திலே காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரவு பொழுது 10 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 60% மழைக்குரிய வாய்ப்புகள். புதன்கிழமை சூரியொளியுடன் முகில்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 17 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 6 பாக செல்சியஸாக குறைவடைந்து மீண்டும் வியாழக்கிழமை 16 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியொளி நிறைந்தொரு நாளாக இருக்கப் போகிறது வியாழக்கிழமை பொழுது. இரவு பொழுது 9 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளி சனிக்கிழமைகளில் முகில்கூட்டத்தோடு காணப்பட போகிறது. வெள்ளிக்கிழமை 15 பாக செல்சியஸ், சனிக்கிழமை 13 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. சேமார் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து இறையோசை நிகழ்ச்சியினையும் விடியல் நிகழ்ச்சியினையும் கேட்கலாம். 6 மணி வரை வைகரை வசந்த ஒலிபரப்பாகும். 6 மணியிலிருந்து 9 மணி வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியோடு நீங்கள் இணைந்திருக்கலாம். ஃபயாஸ் தாவாகரின் இசையமைப்பில் கலைவாணி எழுதிய பாடல். பாடலை பாடியுள்ளார் சுகல்யா ரகுநாதன்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care, Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம், Asia, Europe, Middle East இல் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில் மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி, டிக்சி அண்ட் டண்டாஸ், இலக்கம் 30-33 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206, மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்டீஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 Guna Gunaraja 647-624-4165.
1: கனடியன் லோரன்ஸ் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மணி விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாற்றுக்கிழமைகளில் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நடைபெறும் உங்களுக்கான நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கெனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
2: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
4: The customer you're trying to reach is not available.
0: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gadai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
6: பொன்னான் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
8: தனிமை நிறைந்த இரவில் உங்களோடு சிஎம்ஆர் 101.3.
9: நேரம் 1:14 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஒலிக்கும் இந்த பாடலோடு லாவண்யா. பாடல் விதைகள் அறிவுமதி.

0: ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜன்
2: வெர்கோ வெப்ஸ் லோ 416-993-8443.
3: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் May 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401 க்கு அருகில் Belfield and Highway 27 இல் 121 City View Drive, Etobicoke-வில் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
4: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
3: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
5: நித்யஸ்ரீ மகாதேவன் மற்றும் ஹரணி பாடுகின்ற பாடல்.

வட பெரும்பாக்கத்தில் 24 பாக செல்சியஸாக இருக்கிறது. முகில் மட்டம் இது காணப்படுகிறது. காற்று வடமேற்கு திசை நோக்கி மணிக்கு 22 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 22 முதல் 36 கிலோமீட்டர் வரையிலான பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 பாக செல்சியஸாக குறைவடையும். 40% லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 29 பாக செல்சியஸாக இருக்கும். சூரியோடு இணைந்திருக்கும். இடையிடையே அங்காங்கே முகில் கூட்டம் காணப்படும். மதிய பொழுதிலே சில இடங்களில் இடி விளக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30-50 கிலோமீட்டர் வரையான பக்கத்திலே காற்று வீசும். இரவு பொழுது 10 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழை தொடர்புக்கான வாய்ப்புகள் 60%. புதன்கிழமை சூரியோடியுடன் முகில் கூட்டம் இது காணப்படும். 17 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 6 பாக செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியொலியோடு 16 பாக செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுது 9 பாக செல்சியஸாக குறைவடைந்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் முகில் கூட்டத்தோடு காணப்படும். வெள்ளிக்கிழமை 15 பாக செல்சியஸ், சனிக்கிழமை 13 பாக செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை விதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. இசைப்பிரியனின் இசையிலே பாடல் ஒலிக்கிறது. இனி எங்கள் காலம் இசைத்தோப்பிலிருந்து பொன் சுந்தரலிங்கம்.

0: தமிழ் எஃப்எம் 101.3.
1: இன்றைக்கு உங்களால் நான் சாம்பலாகின்றேன், நாளைக்கு என்னால் அவன் சாம்பலாவான். புகைத்தல் பழக்கத்தால் உயிரை மாய்த்துக் கொள்ளாதீர்கள். இன்றே புகைத்தலை விட்டுவிடுங்கள். புகைத்தல் மூலம் புற்றுநோய் உட்பட பல கொடிய நோய்கள் ஏற்படலாம். பொன்னான வாழ்க்கையை இழக்காதீர்கள். ஆகவே நாளைய எதிர்காலத்திற்காக இன்றே புகைத்தலை நிறுத்துங்கள். இவ் சமூக விழிப்புணர்வு தகவலை உங்களுக்கு வழங்குவது TVI HD CMR FM 101.3.
2: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
3: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
2: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
3: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
2: 416-271-5992.
3: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
4: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
5: நேரம் 1:39 CMR Tamil FM கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். ஜெயச்சந்திரன் பரசுராம் பாடுகின்ற பாடல்.

0: மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் மே 22, 23, 24 ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் வார இறுதி நாட்களில் சிஎம்ஆர் ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஐஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்?
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை, அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட், 3852 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000, 416-284-7000.
0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
4: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் அதிர்வெண், 101.3.
5: நேரம் 1:46. தர்ஷினி கோபி பாடுகின்ற பாடல்

0: சீமான் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும்
1: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4665-4661. பிரம்ப்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best 10 blow சம்மர் டைமில் ஒரு செம மியூசிக் ஷோ. முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா July 4
1: விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல். டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
5: Veggies fresh-a.

0: பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா. ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ்.ca 905-417-6069.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
3: டெரவர்மணி 56 நிமிடம் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நித்யஸ்ரீ மற்றும் கிருஷ்ணராஜ் பாடுகின்ற பாடல்

நேரம் 2:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம். நாடாளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள யுத்த வீரர்கள் நினைவிடத்தில் ஒத்திகை பணிகளை குழப்பியதாக விமல் வீரசிங்க உள்ளிட்ட குழுவினருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை தெரிவித்துள்ளது. தேசிய இராணுவ வெற்றி நிகழ்வுக்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுவிக்கப்படவில்லை என அவரின் ஊடக செயலாளர் மனோஜ் கமே தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை இதயத்தில் ஏந்துவோம், தமிழர்களின் உரிமைக்காக துணை நிற்போம் என தெரிவித்துள்ளார். டொரண்டோ போக்குவரத்து ஆணையகம் மின்சார பணியாளர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கத்துடன் ஏற்படுத்திக் கொண்ட தற்காலிக ஒப்பந்தம் காரணமாக வேலைநிறுத்தம் தவிர்க்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய வான்பரப்புகள் நுழைந்த 3 ஆளில்லாத விமானங்களை தாக்கியளித்துள்ளதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. இவை ஈரான் வான் ஊடாக வெளிவந்ததாக சவுதி அரேபியா குற்றம் சாட்டியுள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

நேரம் 2:03 சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து பெரும்பாக்கத்திலே இப்பொழுது வெப்பநிலை 23°C இருக்கிறது. காற்று தற்பொழுது தென்மேற்கு திசைக்கு மணிக்கு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. 27°C உணரப்படுகிறது. அதிகாலை பொழுது 18°C குறையும் இடத்தில் சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் தென்படுகின்றன. இன்றைய பகல் பொழுது சூரியோடி இரண்டு மிகுக்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 29°C. மத்திய பகுதியிலே சில இடங்களிலே மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 30°-50 கிலோமீட்டர் வரையான வகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரவு பொழுது 10°C குறைவடையும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. புதன்கிழமை சூரியோடியுடன் மிகழ்கூட்டம் இணைந்து காணப்படும். அதிகூடிய வெப்பநிலை 17°C இருக்கும். இரவு பொழுது 6°C குறைவடைந்து வியாழக்கிழமை சூரியோடியோடு 16°C இருக்கும். இரவு பொழுது 9°C குறைவடைந்து வெள்ளி சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் மிகழ்கூட்டத்தோடு காணப்படும். வெள்ளிக்கிழமை 15°C, சனிக்கிழமை 13°C இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதான நிலையம் தெரிவித்திருக்கின்றது. ஒலிக்கும் இந்த பாடலோடு பொன் சுபாஷ் சந்திரன் என் மனசு பாடுது இசை தொகுப்பிலிருந்து பாடல் அளிக்கிறது. பாடலுக்கான இசை ஃபயாஸ் ரெட்டம்,

0: நாடும் சிந்து சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3. ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
5: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 pound நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
4: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
5: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலே வாங்கலாம்.
6: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
5: மிடில் பீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 416-834-2266.
5: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
8: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
9: உங்களுக்கு வருது வீட்டுக்கு சாப்பிட வர போய் கோசரியும் மெளிகா மண்டலாமன் பாக்குறோம். நீங்களே
8: இதுக்கேனப்பா தமிழ் பேப்பரை பாக்குற? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
7: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
10: 905-270-8800.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட். பள்ளி தோடன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேயர்களோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
11: உலகம் இந்த பாடலோடு அன்னநாதன் பெர்னாண்டோ.

0: காதுக்கினிய இம்கலைஞர்களின் படைப்புகள் உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்இல்.
1: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதிக் கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
3: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற ஜோட்சன் பாடுகின்ற பாடல்

நேரம் 2:32 சுமார் தமிழகம் கேட்டுக் கொடுக்கிறீர்கள். தொடர்ந்து பின்பாகத்தில் 23 பாகை செல்சியஸாக இருக்கிறது. வானம் தெளிவாக காணப்படுகிறது. 27 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 பாகை செல்சியஸாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்தபடியில் சில இடங்களில் லேசான மழைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது 29 பாகை செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். சில இடங்களிலே மதிய பொழுதிலே இடிவிலக்கத்தோடு மழை பெய்யலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இரவு பொழுது 10 பாகை செல்சியஸாக இருக்கும். மழைத்தூரல் காணப்படும். புதன்கிழமை 17 பாகை செல்சியஸாக இருக்கும். நாளை சூரிய ஒளியுடன் மிகில் கூட்டம் நிறைந்து காணப்படும். இரவு பொழுது 6 பாகை செல்சியஸாக குறைவடைந்து வியாழக்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 16 பாகை செல்சியஸாக இருக்கும். வெள்ளி சனிக்கிழமைகளில் மிகில் கூட்டத்தோடு வெள்ளிக்கிழமை 15 பாகை செல்சியஸ், சனிக்கிழமை 13 பாகை செல்சியஸாக இருக்கும். நேரம் 2:31. ஒலிக்கும் இந்த பாடலோடு ஹரணி மற்றும் குழுவினர்

0: சேமார் தமிழ் எஃப்எம் 101.3.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோ நிறுவனம், 9056677200, 9056677202.
3: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Center, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி, கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753, Lotus Funeral and Cremation.
4: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிசி போல.
5: ஆண்டியோட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 6475221775 6475221775.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அழையும்.
4: 416-700-2222 416-700-2222 J.CA

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikkira nadi.
5: The customer you're trying to reach is not available.
2: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kondirukkindirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155. அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. மிசிசாகா ஹைவே 10 அண்ட் டண்டாஸ் 905-270-7844. ஸ்காப்ரூ மோர்னிங் சைட் அண்ட் ஷெப்பர்ட் 416-283-9000. பிராம்ப்டன் ஓப் டென்டல் ஏர்போர்ட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் ஈஸ்ட் 905-790-8002. 3 இடங்களில் டாக்டர் சபாபதி ரவீந்திரன்.

உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: நேரம் 3:05 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொள்கிறீர்கள். 4 மணிக்கு உங்களுக்கான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து பின்பாகத்திலே 22 செல்சியஸாக இருக்கிறது. மகள் மற்றும் அமைத்து காணப்படுகிறது. 27 செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 20 கிலோமீட்டர் வகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 செல்சியஸாக குறைவடைந்து இன்றைய பகல் பொழுது சூரிய ஒளியிலன் மகள் குற்றம் அமைத்து காணப்படும். 29 செல்சியஸாக இருக்கும். மதிய பொழுதிலே சில இடங்களிலேயும் இடிமுழக்கத்தோடு மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுதும் மழை வாய்ப்பு 60%, 10 செல்சியஸாக இருக்கும். நாளை புதன்கிழமை 17 செல்சியஸாக இருக்கும். சூரிய ஒளியுடன் மகிழ் குற்றம் நிறைந்து காணப்படும். வியாழக்கிழமை சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். 16 செல்சியஸாக இருக்கும். ரோஜா திரைப்படத்திலிருந்து ஏ.ஆர். ரஹ்மான் மின்மினி பாடுகின்ற பாடல்.

0: இசையால் உலகை ஆளும் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 100.3. ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவமிக்கு ஒருவராய் திகழ்கின்றார். ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச் சேவைக்கான விருதினை வென்றவர் ஏபிஎஸ் மிஸ்டர் பி சிங்கராஜ்.
1: வாகன விபத்து ஏற்படக்கூடாது, ஏற்பட்டால் இந்த சிங்கராஜனால்.
2: வெர்கோ வெட்ஸ் லோ 416-993-8443.
3: ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஆண்ட்ரியா
4: சொல்றேன்.
3: ஜூலை 4 விட்பி ஈவென்ட் சென்டரில் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 6475057773. சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை. இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர் ஆயில் சேஞ்ச் பிரேக்ஸ் சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம் மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ் 905-946-1000. ஸ்காப்ரூ மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர் 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
0: பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் சிஎம்ஆர் தமிழகம் 101.3.
5: ஆதி திரைப்படத்துக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம்.

0: பிராம்டன் கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர் வழங்கும் லாங் வீக்கெண்ட் சேல். $299 கிங் பெட் ஒன்றை கொள்வனம் செய்து வாக்யூமை இலவசமாகவும், $299 ஆறு கதிரைகளுடன் டைனிங் டேபிளை கொள்வனம் செய்து மைக்ரோவேவை இலவசமாகவும், $699 சோஃபா லவ் சீட் சேரை கொள்வனம் செய்து எல்இடி டிவி ஒன்றை இலவசமாகவும் பெறுங்கள். பிராம்டனில் குயின் அண்ட் கேட்வே சந்திப்பில், இலக்கம் 294 வாக்கர் டிரைவில், கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர், 905-302-9494. கிராண்ட் ஹோம் ஃபர்னிச்சர்.
1: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
2: பிரம்டன் மிசிசாகாவாழ் மக்களுக்கு ஸ்காப்ரோ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். May 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கருகில், தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள், த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best in blow out sale.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
5: இது உங்கள் வானொலி CMR 101.3 FM.
6: நேரம் 3:20, 4 உங்களுக்கான சிலை கலந்து கொள்ளலாம். ஒலிக்கும் இந்த பாடலோடு கலாஷ் மற்றும் டிப்பு பிரசன்னா ஜெஸ்ஸி குழுவினர்

0: Hi darling, காசு அனுப்பினா வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
4: எங்கும் எதிலும் CMR FM 103.3.

நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங் சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.

நேரம் 3:32 நான்கு மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். தொடர்ந்து பெரும்பாகத்திலே 22 பாகை செல்சியஸாக இருக்கிறது, 27 பாகை செல்சியஸாக உணரப்படுகிறது. காற்று தென்மேற்கு திசைக்கு மணிக்கு 20 கிலோமீட்டர் பக்கத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 பாகை செல்சியஸாக குறைவடையும் வழியில் சில இடங்களில் லேசான மழை தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது 29 பாகை செல்சியஸ் சூரியோலியை நிறைந்திருக்கும் இடையிடையே முகில் கூட்டம் காணப்படும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. இரவு பொழுது 10 பாகை செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதன்கிழமை 29 பாகை செல்சியஸாக இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒலிக்கும் பாடலோடு எஸ்பி பாலசுப்ரமணியம்.

சிஎம்ஆர் தமிழ்FM நேரம் 3:37 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிற 4 மணிக்கு உங்களுக்கான சிலை கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடலை கேட்கலாம். கே ஜே ஜெயசுதாஸ்.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
2: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்மன் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ்
3: 3:44. திரைப்படத்திலிருந்து பாடல் அளிக்கிறது ஜெயச்சந்திரன்.

0: உங்கள் மனதை மறடும் இனிமையான பாடலோடு 101.3
1: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: அவசர உலகில் வேகம், விவேகம், சுவாரஸ்யம். CMR தமிழ் FM அதிர்வெண் 101.3.
3: நேரம் 3:50. CMR தமிழ் FM கேட்டுக்கொண்டிருக்கிற 4 மணிக்கு உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்க நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-595-3005. SP பாலசுப்ரமணியம்

0: மனதை மறடும் இனிமையான பாடலாண்டு 101.3.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462.
5: CMR 101.3 FM.

0: நேரம் 4 மணி.
1: CMR தமிழ் FM.
0: CMR தமிழ் FM செய்தி சுருக்கம். இலங்கையில் நிலையான நல்லிணக்கத்தை காட்டி எழுப்புவதற்கு உண்மை, நீதி மற்றும் பொறுப்புக்கூறல் என்பவற்றில் ஆக்கப்பூர்வமான முன்னேற்றம் அடையப்பட வேண்டியது அவசியம் என பிரித்தானியா வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் பொருளாதாரத்தையும் ஜனநாயகத்தையும் ஒடுக்காமல் பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் கூட்டு எதிர்க்கட்சியாக நாங்கள் அதற்கு எதிராக அனைத்து ஜனநாயக ரீதியிலான நடவடிக்கைகளையும் மேற்கொள்வோம் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேன் ராகவன் தெரிவித்தார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்தியா மற்றும் ஸ்வீடன் இடையிலான இருதரப்பு உறவுகளை மேம்படுத்தியதற்காகவும் அவரது தொலைநோக்கு தலைமை பண்பை பாராட்டும் விதமாக ஸ்வீடன் நாட்டின் உரிய விருதான ரோயல் ஆர்டர் ஆஃப் போலார்ஸ்டார் வழங்கப்பட்டது. கனடா முழுவதும் சமீபத்த ஆண்டுகளில் தாவரங்கள் தங்கள் இனப்பெருக்க செயல்பாட்டின் பொழுது வெளியிடும் தூள் போன்ற மகரந்தின் அளவு அதிகரித்துள்ளதென்றும் இது காய்ச்சல் முதல் படை நோய் வரையிலான ஒவ்வாமைகளை ஏற்படுத்துகின்றது என்றும் கனடிய ஆராய்ச்சியாளர்கள் குழு ஒன்று கூறுகின்றது. தெற்கு லெபனானில் உள்ள டயர் நகரத்தில் சில கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பர்ஷ் ஷெமாலி நகராட்சி பகுதி மக்களை தங்கள் இருப்பிடங்களிலிருந்து கட்டாயமாக வெளியேறும்படி இஸ்ரேலிய இராணுவம் மிரட்டல் விட்டதாக அல் ஜஸீரா செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. சிஎம்ஆர் தமிழகம் செய்தி சுருக்கம் கேட்டீர்கள்.

0: நேரம் 4:04 இப்பொழுது முதல் 5 மணி வரை பாடல்களை கேட்கலாம். 416-593-0055 தொடர்ந்த பெரும்பாக்கத்திலே 20 ரூபாய் செலுத்ததாக இருக்கிறது. முகில் மூட்டம் இது காணப்படுகிறது. 26 ரூபாய் செலுத்ததாக உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 19 முதல் 28 கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 ரூபாய் செலுத்ததாக குறையும் வாய்ப்பு இருக்கிறது. அந்த வழியிலே சில இடங்களிலே லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இன்றைய பகல் பொழுது அதிகூடிய வெப்பநிலை 30 ரூபாய் செலுத்ததாக இருக்கும். சில இடங்களிலே மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. மதிய பொழுதிலே சூரியொளியுடன் மகிழ்கூட்டம் நிறைந்த நாளாக இருக்கப் போகிறது. இரவு பொழுது 10 ரூபாய் செலுத்ததாக குறைவடையும். இரவு பொழுது மழைக்குரிய வாய்ப்புகள் இருக்கின்றன. புதன்கிழமை பகல் பொழுது 20 ரூபாய் செலுத்ததாக இருக்கும். உங்களுக்கான சிலை கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம். அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்? சொல்லுங்கள், என்ன பாடலை தேர்வு செய்திருக்கிறீர்கள்?
1: தங்கத்தின் தங்கம் படத்துல செவ்வந்தி பூ மாலை கட்டு என்ற பாடல சிஎம்ஆர் நேர்கள், சிஎம்ஆர் அறிவிப்பாளர், சிஎம்ஆர் விளம்பரதாரர்கள், பத்திரிகை செய்வர்கள், கேர உறவுகள், கேர விபுல், மற்றது சிஎம்ஆர் கேட்டுக்கொண்டிருக்க அத்திரை நேர்கள், மற்ற இந்த பவனிய நண்பர்கள்,
0: அனைவருக்காகவும் பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வழக்கம் சந்திப்போம். நன்றி.

0: தித்திக்கும் பாடல்களை தினம் தினம் வழங்குகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட A Funeral and Cremation Centre, Lotus, 401க்கு அருகில் Belfield and Highway 27 121 City View Drive, Etobicoke-ல் On-site cremation, அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை, 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம், தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன், 416-475-4661, 416-475-4661.
4: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிஃப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில், இலக்கம் 1165 கனடி ரோடில், தி பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751.
5: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: நேரம் 4:13, 5 வரை உங்களுக்கு ஆராய்ச்சியிலே கலந்து கொண்டு உங்கள் விருப்ப பாடல்களை கேட்கலாம், அழைக்கலாம். 4165939005 நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வர மாடுத நேர சந்திப்பு வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்? வணக்க வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம், வெண்பா.
0: வெண்பா சொல்லுங்கள், என்ன பாடல்?
1: கண்ணுக்குள் நிலவப்படத்திலிருந்து ஒரு நாள் ஒரு சினமும்.
0: சரி, இது உங்களுக்காக கே ஜே ஜேசுதாஸ் அனுராதா ஸ்ரீராம் பாடுகின்ற பாடல் ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு
1: நன்றி.

0: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
0: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 20 ஆண்டுகளுக்கு
3: மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ் மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 0008 ட்ரூ ரோட் மிசிசாகா, ஹிந்து மிஷன் .ca

0: நான்கு மணி 21 நிமிடம் 5 மணி வரை பாடல்களை கேட்க நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும்.
1: 4 6 5 9 3 0 0 5 5.
0: நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், வளைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
2: வணக்கம்.
0: வணக்கம் சிவானந்தன், என்ன பாடல்?
2: அவ்வளவு தொடகதை இந்த படத்துல இருந்து கடவுள் அமைச்சு ஏற்ற மாதிரி அந்த பாட்டு ஒளிபரப்பாரு. கேட்டுக்கொள்ள மன்னவன் பாயிண்ட் தெரியல.
0: சரி, மன்னவன் பாயிண்ட் மட்டும்தான் ஒளிபரப்பாகும். சரி.

ஆடு அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே அந்த அற்புத வனத்தினிலே

அன்றோடு பசு வந்து கல்யாண பெண் பார்த்து வாழ்த்தொன்று கூறுதம்மா. கான்வென்ட் பிள்ளைகள் போல் வந்த முயல்கள்.

0: சூப்பர் ஹிட் பாடல்களை உங்களுக்கு வழங்குவது சிஎம்ஆர் தமிழ் FM 101.3.
1: Asian Textiles in Mabirum Mega Sale. Towai discount up to 80% off. Saris collections, half saris, blouses, undergarments and essentials, shalwar and lehengas, leggings, nightwear, men's collection. Kurti $2410, nighty $3410. Silver items 50% off. Kriti blue leaf mixer $139. Fancy jewelry 60 vidha kalivil. Markham and Lawrence 36 cipher 1 Lawrence Avenue East, Scarborough. Asians Mega Sale.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000.
4: நேரம் 4:28 நிமிடம். சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளலாம். நீங்களும் 4165939005 படுவரை பாடல்கள் கேட்கலாம். 5 அதிகால செய்தி அறிக்கையினை கேட்கலாம். இப்பொழுது நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்போம். வணக்கம், அழைப்பில் இருக்கிறீர்கள், யார் பேசுகிறீர்கள்?
5: காசிநாதன்
4: சொல்லுங்கள், என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
5: எல்லாருக்கும் பிறப்பும் தானே காசுதான் கடவுளப்பா.
4: காசுதான் முக்கியமாக பிரதானமாக இருக்கிறது. சரி, இது உங்களுக்காக பாடல் அளிக்கிறது. TM சௌந்தரராஜன் பாடுகின்ற பாடல். நன்றி.

0: செவியை வருடி இதயத்தை நிறைக்கும் பழைய பாடல்களோடு
1: Everything okay, no problem and dinam.
2: Bar kalam closing da tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti selutti kondirukkireergala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
5: 2026 வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன்.

0: நேரம் 4:34 சிஎம்ஆர் தமிழகம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். 5 அதிகார செய்தி அறிக்கையினை கேட்கலாம். அதுவரை நீங்கள் பாடல்களை கேட்க 416-593-0055 தொண்டவின் பாகத்தில் 21 செல்சியஸாக இருக்கிறது. 26 உணரப்படுகிறது. காற்று தற்பொழுது மேற்கு தென்மேற்கு திசை நோக்கி மணிக்கு 19-28 கிலோமீட்டர் வரை அளவுகத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. அதிகாலை பொழுது 18 குறைபடி வந்த வெளியில் சில இடங்களில் லேசான மலைத்தூரலுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இன்று 30 செல்சியஸுக்கு மேலாக இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. சூரியொலி நிறைந்திருந்தாலும் இடையிலேயே முகில்கூட்டம் காணப்படும். சில இடங்களில் மழைக்குரிய வாய்ப்புகளும் 30% என்று தெரிவிக்கப்படுகிறது. மதிய பொழுதிலே 30.50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும். இரவு பொழுது 10 செல்சியஸாக இருக்கும். இரவு பொழுதும் மழைக்குரிய வாய்ப்புகள் 60%. புதன்கிழமை பகல் பொழுது 17 செல்சியஸாக இருக்கும் என்று இப்பொழுது வானிலை அவதானிலேயே தெரிவித்திருக்கிறது. படிப்படியாக வெப்பநிலை உயரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வரும் அடுத்த நேர சந்திப்பும் வணக்கம் வலைப்பில் இருக்கிறீர்கள். யார் பேசுகிறீர்கள்?
1: வணக்கம்,
0: சிவன் சொல்லுங்கள். என்ன பாடலை தெரிவு செய்திருக்கிறீர்கள்?
1: அரவிந்தன் படத்திலிருந்து தங்கச்சூரியனை.
0: அரவிந்தன் திரைப்படத்திலிருந்து தங்கச்சூரியனை பாடல் இது உங்களுக்காக ஒலிக்கிறது. நன்றி நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: மனோ சொல்லத்தா பாடுகின்ற பாடல்

0: அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ் ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, பெஸ்ட் 10 ப்ளூ.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன். 905-456-8433.
7: The vibration reaches everywhere. CMR Tamil FM 101.3.
8: நேரம் 4:41. 5 மணிக்கு அதிகாலை செய்தி அறிக்கை கேட்கலாம். ஒலிக்கும் பாடலோட ஸ்ரீபால் சுப்ரமணியம், சித்ரா.

0: காற்றின் வழியே தவழ்ந்து வந்து காதோரம் காணம் பாடுகிறது உங்கள் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
2: தமிழை இங்கு குட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
2: ஓ சொல்றியா
1: July 4, Whitby Event Center Hill. ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773. Soul and Fire Events. kilikoot.ca. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். பள்ளி தோழன் தோழியாய் சொல்லிக் கொள்ளும் வகையில் நேசமுடன் நேசரோடு நாங்கள் CMR தமிழகம் 101.3.
3: நான்கு மணி 48 நிமிடம் 5 மணிக்கு செய்தி அறிக்கை.

0: உங்கள் மனதை மருடும் இனிமையான பாடலோடு 101.3 வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர், லோட்டஸ் 401க்கு அருகில், பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ், இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன், அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. Lotus Funeral and Cremation.com. CMR 101.3 FM.
2: நேரம் 4:55 செய்தி அறிக்கையினை கேட்கலாம். ஒலிக்கேற்கும் பாடலோடு நிறைவுக்கு வருகிறது உங்களுக்காக நிகழ்ச்சி. நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்த நேயர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க கலையத்தில் தர்மா இப்பொழுது உங்களிடமிருந்து விடைபெற்று மீண்டும் மற்றொரு ஒளிபரப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வளர்ந்திருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக, சிறப்பான நாளாக, மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெற்று செல்லும் நான் என்றென்றும் அன்புடன் ST செந்தில்நாதன். வணக்கம் நேர்களை மீண்டும் சந்திப்போம்.

0: இதயத்தின் ஓசை சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm இதயத்தில் துள்ளும் தமிழ்.
1: நன்றி செந்தில்நாதன். இன்றைய நாள் மே மாதம் 19 தேதி 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மனத்தியாலத்துக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது.
2: CMR தமிழ் FM செய்திகளுக்கு முதலிடம். நியூஸ் ஃபர்ஸ்ட்.

நேரம் அதிகாலை 5:01. சிஎம்ஆர் தமிழகம் செய்திகள் வாசிப்பவர் தர்மா ஸ்டானிஸ்லாஸ், செய்தி ஆசிரியர் உமா பாரதி தங்கராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். யுத்த வெற்றியின் 17 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு தேசிய ராணுவ வெற்றி தின நினைவேந்தல் நிகழ்வு இன்று பத்திரமலையில் உள்ள படை வீரர்கள் நினைவிடத்துக்கு முன்பாக நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலா வைரஸ் தொற்று பரவலை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்திய மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு விவகார விமர்சகருமான மைக்கேல் சாங் கனடா தைவான் பொருளாதார உறவுகள் மற்றும் தூதரக உறவுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மே 18 என்று தைவானின் வர்த்தக பிரதிநிதி ஜென்னி யாங்கை சந்தித்தார். ஹோர்முஸ் நீரிடையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடகத்தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது.

0: இலங்கை செய்திகள்.
1: 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தின பிரதான விழா இன்று பிற்பகல் ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் நாடாளுமன்ற விளையாட்டு மைதானத்தில் அமைந்துள்ள போர் வீரர்கள் நினைவு தூவிக்கு அருகில் நடைபெறவுள்ளது. இவ்விழா நடைபெறும் காலப்பகுதியில் நாடாளுமன்ற வீதி மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் நடைமுறைப்படுத்தப்படவுள்ள விசேட போக்குவரத்து திட்டம் குறித்து காவல்துறையினர் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளனர். இதற்கமைய இன்று பிற்பகல் 3:30 முதல் கொழும்பிலிருந்து வெளியேறும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலும், கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியகம் சந்தியிலும் கட்டுப்படுத்தப்பட்டு சூழ்நிலைக்கு ஏற்ப மாற்று வீதிகளுக்கு திருப்பி விடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி நாடாளுமன்ற வீதி கூடாக கொழும்பிலிருந்து வெளியேற வரும் வாகனங்கள் பொல்துவ சந்தியிலிருந்து பத்திரமுல்லை, பாலந்துன மற்றும் கியகோம் சந்தியூடாக தங்களது பயணத்தை தொடர முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்புக்குள் நுழையும் வாகனங்கள் கியன்னம சந்தியிலிருந்து கொழும்புக்குள் நுழைய வரும் வாகனங்கள் பலந்துன மற்றும் பத்திரமுல்ல ஊடாக திருப்பி அனுப்பப்படும். எனவே இந்த நேரப்பகுதியில் நாடாளுமன்ற வீதியை பயன்படுத்த திட்டமிட்டுள்ள வாகன ஓட்டிகள் ஏற்படக்கூடிய போக்குவரத்து நெரிசல்களை தவிர்ப்பதற்காக மாற்று வீதிகளை பயன்படுத்துமாறு காவல்துறையினர் கேட்டுக் கொண்டுள்ளனர். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு தேசிய பாதுகாப்பு தின கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வதற்கான உத்தியோகபூர்வ அழைப்பு வழங்கவில்லை என அவரது சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்துள்ளார். இந்த நினைவு தின விழாவில் மஹிந்தாவை தவிர்ப்பதற்கான தீர்மானம் தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவுக்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் உபாலி பன்னலிகே வெளியிட்டுள்ளதாக கூறப்படும் கருத்தையும் மனோஜ் கமகே இதன்போது மறுத்துள்ளார். தேசிய மக்கள் அரசாங்கத்தினால் நடத்தப்படவுள்ள இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்கான எந்தவொரு அழைப்பிதழும் முன்னாள் ஜனாதிபதிக்கு இதுவரை கிடைக்கவில்லை என சட்டத்தரணி மனோஜ் கமகே குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்த வேண்டாம் என அமைச்சர் உபாலி பன்னிலகேவிடம் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்கும் நகர அபிவிருத்தி அதிகார சபையின் சிரேஷ்ட அதிகாரிகளுக்கும் இடையிலான கலந்துரையாடல் திங்கட்கிழமை பிற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்றது. இதன்போது நகர அபிவிருத்தி அதிகார சபையினால் திட்டமிடப்பட்டுள்ள புதிய வேலைத்திட்டங்கள் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டதுடன் இத்திட்டங்களுக்காக இவரிடம் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியை இந்த நிதியாண்டுக்குள்ளேயே சரியான முறையில் பயன்படுத்துவதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். பல்வேறு நிறுவனங்கள் இணைந்து செயல்படுத்துவதற்கு திட்டமிட்டுள்ள வேலை திட்டங்கள் குறித்து சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுடன் கலந்துரையாடி இறுதி முடிவு எடுத்தல், வேலை திட்டங்களை செயல்படுத்தும் போது பராமரிக்கும் போதும் அந்தந்த நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட பொறுப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள் குறித்தும் இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது. 17வது தேசிய போர் வீரர்கள் நினைவு தினத்தை முன்னிட்டு மொத்தம் 5289 முப்படை வீரர்கள் அடுத்த கட்ட பதவிகளுக்கு பதவி உயர்வு பெற்றுள்ளனர். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றிய அர்ப்பணிப்பு மிக்க சேவையை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு அடுத்தடுத்த பதவிகளுக்கு பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன என்று பாதுகாப்பு அமைச்சு ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தாய் நாட்டில் அமைதியை மீட்டெடுப்பதற்கும் அதன் இறையாண்மையை பாதுகாப்பதற்கும் அளப்பரிய பங்களிப்பை வழங்கிய முப்படைகளின் உறுப்பினர்களின் ஈடுகிணையற்ற தியாகங்களையும் முன்மாதிரியான சேவையையும் கௌரவிக்கவும் பாராட்டவும் தேசிய போர் வீரர்கள் நினைவு தினம் ஆண்டுதோறும் மே 19 அனுஷ்டிக்கப்படுகின்றது. அதன்படி இந்த பதவி உயர்வுகள் அந்தந்த சேவை தளபதிகளின் பரிந்துரைகளின் அடிப்படையிலும் முப்படைகளின் நிறுவப்பட்ட நிர்வாக நடைமுறைகளுக்கு இணக்கமும் வழங்கப்பட்டுள்ளன.
0: இந்திய செய்திகள்.
1: மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் தீவிரமாக பரவி வரும் நிலையில் பொதுமக்கள் பீதியடைய வேண்டாம் என மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் கேட்டுக் கொண்டுள்ளனர். சராசரியாக இந்த வகை எபோலா தொற்றால் பாதிக்கப்படும் ஒவ்வொரு 100 பேரில் சுமார் 30 பேர் உயிரிழக்கின்றனர். இதையடுத்து உலக சுகாதார அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேசிய நோய் கட்டுப்பாட்டு மையம், இந்திய மருத்துவ ஆராய்ச்சி அமைப்பு ஆகியவற்றின் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தற்போதைய நிலைமையை ஆய்வு செய்து அதிகாரிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தொடங்கினர். அதன்படி புனேவில் உள்ள தேசிய வைரஸ் ஆய்வு நிறுவனம் எபோலா பரிசோதனைக்காக ஒருங்கிணைப்பு ஆய்வகமாக செயல்படவுள்ளது. முக்கிய விமான நிலையங்கள் மற்றும் துறைமுகங்களில் தனிமைப்படுத்தல் வசதிகள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இந்த நிலையில் எந்தவொரு சூழலையும் சமாளிக்க தயாராக இருப்பதாக நியூஸ் 18 மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் எபோலா பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என தெரிவித்துள்ள அதிகாரிகள் பொதுமக்கள் பீதியடையவோ அல்லது உண்மையில்லாத தகவல்களை பரப்பவோ வேண்டாம் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். நீட் மறுத்தேர்வை கணினி முறையில் நடத்த வேண்டுமென உச்சநீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மருத்துவ கல்வி பயில விரும்பும் மாணவர்களுக்காக தேசிய அளவில் நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகின்றது. இதில் 2026 நடப்பு கல்வியாண்டுக்கான நீட் நுழைவுத் தேர்வு கடந்த 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. இதில் சுமார் 22 லட்சம் மாணவ மாணவிகள் பங்கேற்று தேர்வு எழுதியிருந்தனர். இருப்பினும் வினாத்தாள் கசிவு காரணமாக கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக தேர்வு ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து நீட் மறுதேர்வு ஜூன் 21ஆம் தேதி மீண்டும் நடத்தப்படவுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ராஷ்டிரிய ஜனதா தள நாடாளுமன்ற உறுப்பினர் சுதாகர் சிங் தரப்பில் ஒரு புதிய மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் முறைகேடுகளை தடுக்கும் விதமாக நீட் தேர்வை கணினி மூலம் நடத்த வேண்டும், குறிப்பாக தற்போது நடைபெற இருக்கக்கூடிய இளநிலை நீட் மறுதேர்வை கணினி மூலம் முறையில் நடத்த வேண்டும். அவ்வாறு நடத்தும் பட்சத்தில் வினாத்தாள்கள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடப்பது தடுக்கப்படும். மேலும் தேசிய தேர்வுகள் முகமையை கலைத்துவிட்டு தேசிய தேர்வுகள் ஆணையம் என்று உருவாக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டுமென்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் செய்திகள்.
0: கனேடிய செய்திகள்.
1: பிரான்ஸ் நாட்டுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கும் கியூபெக் முதல்வர் கிறிஸ்டின் ஃப்ரிசெட் பாரிஸில் உள்ள எலிசே அரண்மனையில் பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மேக்ரோனை சந்தித்தார். இவர்களின் சந்திப்புக்கு முன்னதாக ஆராய்ச்சி, செயற்கை நுண்ணறிவு மற்றும் திட்டம் உள்ளிட்ட பல துறைகளில் கியூபெக் பங்களிக்க முடியும் என்று அந்நாட்டு ஜனாதிபதி மேக்ரோன் பத்திரிகையாளர்களிடம் கூறினார். கியூபெக் எப்போது வரவேற்கப்படுகிறது என்றும் அவர் மேலும் கூறினார். அன்றைய தினம் இச்சந்திப்புக்கு முன்னதாக பிரிசெட் மெட்டிலோனிலும் பிரெஞ்சு பிரதமர் செபஸ்டியன் லோகோர்னையும் கியூபெக் முதல்வர் சந்தித்தார். இதன்போது கியூபெக்குக்கும் பிரான்சிற்கும் இடையிலான ஒத்துழைப்பை ஆழப்படுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டன. முக்கிய மற்றும் மூலோபாய கனிமங்கள் குறித்து கவனம் செலுத்தி பாரிஸில் உள்ள கியூபெக் தூதுக்குழுவில் பிரெஞ்சு அதிகாரிகள் மற்றும் வணிகத் தலைவர்களுடன் நடைபெற்ற ஒரு வட்டமேசை மகாநாட்டிலும் அவர் பங்கேற்றார். இத்துறையில் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவுக்கு கியூபெக் ஒரு நம்பகமான கூட்டாளி என்று பிரெசெட் குறிப்பிட்டார். மேலும் முக்கிய கனிமங்களில் அதன் முக்கிய பலன்களையும் எடுத்துரைத்தார். கியூபெக் தனது பிராந்தியத்தில் முக்கிய வளங்களை அணுகும் வசதியை கொண்டுள்ளது என்றும் அது 28 முக்கியமான மற்றும் மூலோபாய கனிமங்களையும் கனடாவின் விநியோகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பங்கையும் கொண்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். மாகாணம் தனது தூய்மையான எரிசக்தி ஆதாரத்தின் ஆதரவுடன் இந்த துறையை ஒரு நிலையான மற்றும் பொறுப்பான வழியில் மேம்படுத்த விரும்புகிறது என்றும் பிரசட் மேலும் கூறினார். சீனாவுடனான தனது உறவை கனடா மீண்டும் கட்டியெழுப்ப முயற்சிக்கும் வேளையில் ஒரு கெனடிய நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பயணம் ஒரு சிவப்பு கோட்டை மீறுவதாக கனடாவிலுள்ள சீனாவின் தூதரகம் தெரிவித்துள்ளது. கனடாவிலுள்ள சீனாவின் தூதரகத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் திங்களன்று தி கனேடியன் ஃபர்ஸ்ட் பத்திரிகைக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் ஒரு குறிப்பிட்ட கெனடியன் நாடாளுமன்ற உறுப்பினரின் தைவான் பிராந்திய பயணமும் மற்றும் தைவான் அதிகாரிகளுடன் அவரது சந்திப்புகளும் தைவான் சுதந்திரத்துக்கான ஆதரவு குறித்த ஒரு தவறான செய்தியை அனுப்புகின்றன என்று கூறினார். இதை சீனா உறுதியாக எதிர்க்கிறது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இத்தகைய பயணம் கனடா சீனா உறவுகளுக்கான மீற முடியாத சிவப்பு கோடுகளான ஒரே சீனா கொள்கையை மீறுகிறது என்று குறிப்பிட்டுள்ளார். ஒரே சீனா கொள்கையை கடைபிடிக்குமாறும் சீனாவின் உள்விவகாரங்களில் தலையிடாமல் இருக்குமாறும் கனடாவை தூதரகம் வலியுறுத்தியது. இதேவேளை கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மைக்கேல் சோங் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கு பயணிக்கலாம் என்பது குறித்து வெளிநாட்டு அரசாங்கங்களிடமிருந்து கனடா வழிகாட்டுதல்களை பெறுவதில்லை என்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு சமூக ஊடக பதிவில் தெரிவித்தார். மேலும் தைவான் சர்வதிகார நாடுகளிடமிருந்து வரும் அச்சுறுத்தல்களின் ஒரு ஜனநாயகம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சீன தூதரின் எச்சரிக்கைக்கு மத்தியில் தைவானுடன் ஒற்றுமையை வெளிப்படுத்தவும் கனடாவின் இறையாண்மையை நிலைநாட்டவும் தனது பயணத்தின் நோக்கம் என்றும் அவர் கூறினார். திங்கட்கிழமை சோங் 2 தைவான் அதிகாரிகளுடன் நடத்திய உரையாடல்களில் இருதரப்பு வர்த்தகம் மற்றும் முதலீடு, இந்தோ பசிபிக் பிராந்திய பாதுகாப்பு மற்றும் சர்வதேச அமைப்புகளில் தைவானின் பங்கேற்பு என பல்வேறு தலைப்புகள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளார். சாங் வியாழக்கிழமை வரை தைவானில் இருப்பார் என்றே கன்சர்வேட்டிவ் கட்சி வெளியிட்ட ஒரு அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: உலகச் செய்திகள்.
1: ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்தடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. பாரசீக வளைகுடா நீரிணை ஆணையம் திங்களன்று தனது கணக்கில் வெளியிட்ட முதல் பதிவில் இந்த இணைய பக்கம் ஹோர்முஸ் ஸ்ட்ரெய்ட் சார்ந்த செயல்பாடுகள் மற்றும் அங்கு நடைபெறும் சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த நிகழ்நேர தகவல்களை வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. சவுதி அரேபியாவுக்கு எதிரான அண்மைய ஆளில்லா விமான தாக்குதல்களை பாகிஸ்தான் கடுமையாக கண்டித்துள்ளது. பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சகம் ரியாத்துக்கான தனது அசைக்க முடியாத ஆதரவை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. இதுகுறித்து பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இத்தகைய தாக்குதல்கள் சவுதி அரேபியாவின் இறையாண்மையை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை கடுமையாக மீறும் செயல்களாகும் என்று குறிப்பிட்டுள்ளது. அத்துடன் இவை பிராந்தியத்தின் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மேலும் சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாகவே தோன்றுகின்றன என்றும் பாகிஸ்தான் குறிப்பிட்டுள்ளது. காசாவுக்கு சென்ற நிவாரணப் பொருட்கள் அடங்கிய படகுகள் இஸ்ரேலிய படைகளால் இடைமறிக்கப்பட்டு தனது சகோதரி கடத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் சம்பவம் மிகுந்த மனவேதனை அளிப்பதாக அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கொனோலி தெரிவித்துள்ளார். குளோபல் சமூக சமுத் நிவாரணப் படகு குழுவிலிருந்து இஸ்ரேலிய படைகளால் அழைத்துச் செல்லப்பட்ட 6 அயர்லாந்து பிரஜைகளில் அயர்லாந்து ஜனாதிபதியின் சகோதரியான மார்கரெட் கொனோலியும் ஒருவர் என அதன் ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். லண்டனில் ஊடகவியலாளர்களிடம் பேசிய அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி, இந்த சம்பவம் மிகுந்த மனவேதனையை தருகின்றது என்றும், அவருடன் படகில் இருந்த ஏனைய சகாக்கள் குறித்தும் தாம் பெரிதும் கவலையடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கடந்த 7 மாதங்களில் மட்டும் 33 அயர்லாந்து பிரஜைகள் இஸ்ரேலால் இதுபோன்ற சம்பவங்களில் சிறைபிடிக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் தமது அரசாங்கம் இஸ்ரேலுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதிப்பதா இல்லையா என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருக்கின்றது. இது முற்றிலும் கொடூரமானது. இந்த இனப்படுகொலைக்கு துணை போகும் இஸ்ரேலிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு முழுமையாக கண்டிக்கப்பட வேண்டும் என்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கொனோலி தெரிவித்துள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுத்த வெற்றியின் 17 ஆண்டுகள் நிறைவடைவதை முன்னிட்டு தேசிய ராணுவ வெற்றி தின நினைவேந்தல் நிகழ்வு இன்று பத்திரமில்லையில் உள்ள படை வீரர்கள் நினைவிடத்துக்கு முன்பாக நடைபெறவுள்ளது. மத்திய கிழக்கு ஆப்பிரிக்க நாடுகளில் பரவி வரும் எபோலோ வைரஸ் தொற்று பரவலை தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும், மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் இந்திய மத்திய சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினரும் வெளியுறவு விவகார விமர்சகருமான மைக்கேல் சோங் கனடா தைவான் பொருளாதார உறவுகள் மற்றும் தூதரக உறவுகள் குறித்து கலந்துரையாடுவதற்காக மே 18 தேதியன்று தாய்வானின் வர்த்தக பிரதிநிதி ஜென்னி யாங்கை சந்தித்தார். ஹோர்முஸ் நீரிணையின் கட்டுப்பாட்டை தன்வசம் வைத்துள்ள ஈரானிய நிர்வாகம் இந்த நீர்வழித்திடம் வழியாக நடைபெறும் போக்குவரத்தை எளிதாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக எக்ஸ் சமூக ஊடக தளத்தில் தனது அதிகாரப்பூர்வ கணக்கு ஒன்றை தொடங்கியுள்ளது. இத்துடன் சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம்மின் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 www.cmr.fm
1: தொடர்ந்தும் அதிகாலை 5:18 நேர்கள் இப்பொழுது முதல் இறையோசி நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம். இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க

0: எடுத்து அந்த பாடலுடன் இன்றைய நாள் இறையோசி நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வந்தது. தொடர்ந்து அதிகாலை 5:32 ஒலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து நேர்கள் விடியல் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
2: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358.
3: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்.
4: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது. வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன்கலி
3: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன்? மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ. அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
2: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
7: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
6: வட்டி வெறும் 1.5% இருந்து.
7: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
8: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
7: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
6: 416-834-2266.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடன் அண்ட் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடன் அண்ட் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
0: நம் கனவுகளை நினைவாக்க இன்னும் ஒரு அழகான நாள் வந்துவிட்டது. உங்கள் கனவுகள் நிஜமாகட்டும்.
9: Listen to us, listen to us around the universe. www.cmr.fm.
0: தொடர்ந்து அதிகாலை 5:35, இது CMR விடியலுக்கான நேரம்.
10: வணக்கம் நேர்களே, மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியோடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் உங்களோடு கவிதா உதயன். சென்றது நீ மீளாது மூடரே, நீர் எப்போதும் சென்றதை சிந்தி செய்து கொன்றளிக்கும் கவலையினும் குழியில் வீழ்ந்து குமையாதீர். சென்றது நீ குறித்தல் வேண்டாம், இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணமதை தின்னுமுற செய்து தின்று விளையாடி இன்புற்றிருந்து வாழ்வீர். தீய விஷயங்கள் அழிந்தவை, திரும்பி வாரா, அவற்றிற்கு நாம்

சண்டைக்கே போக மாட்டேன், பந்த சண்டையை விடமாட்டேன் என்னும் வகையைச் சேர்ந்தவர்களா நீங்கள்? முதல் பாதி வரைக்கும் நல்ல கொள்கைதான், இரண்டாவது பாதிதான் கொஞ்சம் இடிக்கிறது. மெந்த பண்புகள் குறைந்து வரும் இன்றைய நாளில் சண்டைகள் நிறைய வரத்தான் செய்யும். எல்லாவற்றிற்கும் மெல்ல கட்டி கொண்டிருந்தால் நேரம் அதற்கே சரியாக இருக்கும். சண்டை என்றால் வார்த்தைகளோடு சரியா, அடிதடி என்கின்ற அளவுக்கு இறங்கி விடுவீர்களா? உங்களுக்காக மட்டுமே சண்டைக்கு போவீர்களா, அல்லது ஊர் உலகத்திற்கு எல்லாம் வக்காலத்து வாங்கும் வகையில் சண்டைக்கு போவீர்களா? பதில் எப்படியாக இருந்தாலும் சில விஷயங்களை நாம் சிந்தித்தாக வேண்டும். நாம் சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கின்றோமே பூனை, அதை அறையில் விட்டு கதவை சாத்தி கொண்டு ஒரு கட்டையையும் கையில் எடுத்துக்கொண்டு விட்டால் அது புலியாகி விடுமா? தப்பிக்க இனி வழியே இல்லை. சாவு உறுதி என்றதும் தான் அது தன் போர்க்குணத்தை வெளிப்படுத்துகிறது. போர்க்குணம் வேண்டியதுதான், ஆனால் அது கடைசி பட்ச வழியாக இருக்க வேண்டும். போர்க்குணத்தின் வெளிப்பாடு கோபமாகவோ ஆக்ரோஷமாகவோ இருக்கக்கூடாது. எதிரி உஷாராகி விடுவான், அல்லது அவனும் பதிலுக்கு குதிப்பான். வேகத்தை காட்டுவதை விட விவேகத்தால் எதிரியை சாய்ப்பதுதான் புத்திசாலித்தனம். பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் போர்க்குணம் அவமானத்தையே பெற்றுத் தருகிறது, நஷ்டத்தையே நமக்கு சொந்தமாக்குகிறது. அன்றும் அல்லது தொடர்ந்தும் மனதுக்கு அமைதியில்லாமல் போகிறது. வேறு வேலைகளை செய்ய விடாமல் கவனத்தை திசை திருப்பிக் கொண்டே இருக்கிறது. பல விரோதிகளை சம்பாதித்துக் கொடுக்கிறது. உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டு விட்டதுக்காக நீங்கள் போர்க்கோலம் பூண்டால் அது நியாயம்தான். ஆனால் உங்களைப் போலவே உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கும் அந்த எண்ணம் ஏற்பட வேண்டும். உங்களுக்காக வக்காலத்து வாங்க முன்வர வேண்டும். இப்படி மற்றவர்களுக்கு வேகம் பெறாத அளவிற்கு அது மிகவும் பிரச்சனையான விஷயம் இல்லை என்றால் நீங்கள் அதை பெரிதுபடுத்த வேண்டாம். உண்மையிலேயே மற்றவர்களே கொதிக்கும் அளவிற்கு உங்களுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருந்தால் உங்களை பார்வையாளராக ஆக்கிவிட்டு அவர்கள் உங்களுக்காக போராட ஆரம்பித்து விடுவார்கள். வாழ்க்கையை அமர்க்களமான முறையில் வாழ்வதை விட்டுவிட்டு அதை போர்க்களமாக ஆக்கிக் கொள்வானேன்? நல்லது நீங்களே. நான் வாசித்ததில் இருந்து மலர்ந்தது இன்றைய விடியல் நிகழ்ச்சி. மீண்டும் மற்றொரு விடியல் நிகழ்ச்சியூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கலாம். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் கவிதா உதயன்.

0: தோற்றுப்போக யாருக்குத்தான் ஆசை இருந்திட போகின்றது. ஆனால் தோல்வியின்றி வெற்றி அமைவது இல்லையே. வெற்றி தோல்வி இரண்டுமே நிலையானதும் இல்லையே. வாழ்வில் போராட்டம்தான் இன்றும் என்றும் நிலைத்திருக்கும் எங்கள் வாழ்க்கையில். அதிகாலை 5:43, தொடர்ந்து 21°C ஆக இருக்கிறது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாக இருக்கும். அதே வேளையில் மழை பெய்வதற்கான சாத்திய கூறுகளாக டொரண்டோ பெரும்பாகத்தில் 60% தென்படுகின்றது. நாளைய தினம் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதே வேளையில் நாளைய தினமும் மழை பெய்வதற்கான சாத்திய கூறுகளாக 30% தென்படுகின்றது. நேர்கள் கொலிக்க இருக்கின்ற விளம்பரங்களை தொடர்ந்து வைகிரி வசந்தம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கலாம்.
1: எவ்ரிதிங் ஓகே, நோ ப்ராப்ளம் டிஜினம்.
2: பார்களும் க்ளோசிங் டேட் அடிக்கிற நடி.
3: The customer you're trying to reach is not available.
4: பிரதி செல்வம், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மோர்கேஜ், ரீஃபைனான்ஸ், ஃபர்ஸ்ட் ஹோம் பயர்ஸ், டெட் கன்சலிடேஷன். அதிக வட்டி செலுத்திக் கொண்டிருக்கின்றீர்களா? உங்கள் மோர்கேஜ்களை வங்கிக்கு மாற்றவும் கால் பிரதி செல்வம் 4, 6, 2, 6, 8, 0, 1, 5, 5, 4, 1, 6, 2, 6, 8, 0, 1, 5, 5. அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
5: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
0: இது வைகரை வசந்தத்துக்கான நேரம். வைகரை வசந்தம் நிகழ்ச்சியில் நேர்களும் இணைந்து கொண்டு உங்கள் உறவுகள் நண்பர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள், திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கலாம். இணைந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்க
6: 4165935.
0: இன்றைய நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்கள், திருமண நாட்களை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் நாங்களும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம்.
7: ஹாப்பி ஆனிவர்சரி.

காடு அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே அந்த அற்புத வனத்தினிலே

0: வைகரை வசந்தம் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்த அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் அவள் ஒரு தொடர்கதை.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
0: அன்பு காட்டுடன் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதை கொடுத்துக் கொண்டே இருங்கள். மறுபடியும் வரப்போவதில்லை நேரமும், அதே அன்புடன் அந்த மனதும்.
1: The friendly radio for Tamils around the universe. CMR Tamil FM 101.3.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ.
5: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடனும் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
6: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும், இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம், இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
7: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலை
8: 416-700-2222-416-700-2222-j.ca.
0: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
9: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
10: 35 மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 மணி டிரான்ஸ்பர்,
9: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
10: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா பிராம்ப்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9-5-6-7-2-0-0
0: போலிக்கின்ற பாடலுடன் இன்றைய நாள் வைகரை வசந்தம் நிகழ்ச்சியும் நிறைவுக்கு வருகின்றது.

0: இன்றைய நாள் மே மாதம் 19 2026 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. டொரண்டோவின் வெப்பநிலை 21 பாகை செல்சியஸாக இருக்கின்றது. காற்று மடத்திய அளத்துக்கு 19 கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக்கொண்டு இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொலி நிறைந்த ஒரு நாளாகவும் அதிகூடிய வெப்பநிலையாக 29 பாகை செல்சியஸ் இருக்கும் என்றும் எதிர்ப்பு கூறப்பட்டிருக்கின்றது. மறந்திருக்கின்ற இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே இனி ஒரு நல்ல ஒரு நாளாக அமைய வேண்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை புத்தம்புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா. புத்தம்புது காலையில் முதலில் குரல் அமுதம். இன்றைய நாள் குரல் அமுதம்.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 19. புறங்கூறாமை. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. ஏதிலார் குற்றம் போல் தங் குற்றங் காண்கேட், பின் தீதுண்டோ மன்னுமுயிர்க்கு. பிறருடைய குற்றங்களை கண்டு கூறுவது போல புறங்கூறும் தன்னுடைய குற்றங்களை கண்டால் அவர் உயிர்க்கு எத்தீங்கும் நேராது.

இன்றைய நாள் நச்சிந்தனை. உழைப்பில் மனதை செலுத்தினால் எப்போதும் உற்சாகத்துடன் பொழுதை கழிக்கலாம். அச்சமில்லாத வாழ்வே ஆனந்தமான வாழ்வு. மனதில் பயம் என்னும் விஷயம் நுழைய அனுமதிக்கக்கூடாதே. உன் கட்டுப்பாட்டில் உன் உடம்பு இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் நீ மிருகமாகி விடுவாய். நடைமுறைக்கு ஒத்துவராத விடயத்தை ஞானம் என்று சொல்வது பிள்ளை. தியானம் செய்வதை தினசரி கடமையாக கொள்ளுங்கள். தியானத்தால் மனதில் துணிவும் ஆற்றலும் உண்டாகும். நேர்கள் இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை கேட்டீர்கள்.

0: CMR தமிழ் FM 101.3 செய்திகள். எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோகத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறைமை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த தெரிவித்துள்ளார். தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு வலியுறுத்துவதோடு தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டுமென்று முள்ளிவாய்க்கால் பேரளவத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்தச் சட்ட மூலத்தை சாதாரண பெருமையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு தெரிவித்துள்ளது. நாட்டின் பொது போக்குவரத்து சேவையை வினைத்திறன் மிக்கதாக மாற்றுவதற்காக எதிரும் ஆகஸ்ட் மாதத்தில் 104 புதிய மெட்ரோ பேருந்துகள் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்படவுள்ளன. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்ட சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான வெள்ளநீர் வடிந்தோட தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை மேலும் ஒரு வருடத்துக்கு மத்திய அரசு நீடித்தே 2027 ஜூன் 14 தேதி வரை எந்தவித கட்டணமுமின்றி இணையதளம் வாயிலாக விவரங்களை பொதுமக்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என தெரிவித்துள்ளது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அகற்ற வேண்டுமென்ற உத்தரவுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வெற்று பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்று மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. தீப்பிடிக்கும் அபாயங்கள் மற்றும் காயங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக குழந்தைகளுக்கான பல்வேறு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து ஹெல்த் கனடா நுகர்வோருக்கு தொடர் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. மானிய கோரிக்கைகள் காரணமாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் புதிய காளான்கள் மீது அமெரிக்கா வரி விதித்துள்ளது. ஒன்டாரியோவில் 5 கற்பிணிகளில் ஒருவருக்கு CBS நோய்க்கான முறையான பரிசோதனை செய்யப்படவில்லை என கெனடிய மருத்துவ சங்க இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது. சவுதி அரேபியாவுடனான தனது இராணுவ ஒத்துழைப்பை தீவிரப்படுத்தும் விதமாக ஒரு பரஸ்பர தற்காப்பு ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான் 8000 வீரர்களையும் ஒரு போர் விமான படையணியையும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் உயர்மட்ட உச்சி மகாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான தனது முழு அளவிலான படையெடுப்புக்காக இறுதியில் வருந்த நேரிடலாம் என்று சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்பிடம் கூறினார் என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
1: Listen to us around the universe. www.cmr.fm.
0: தொடர்ந்து காலை 6:07. புதிதாக ஒரு நாள் எம் வாழ்வில் இன்று பிறந்திருக்கின்றது. பல பல ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள், லட்சியங்கள் எங்கள் ஒவ்வொருவர் மனங்களிலும் மலர்ந்திருக்கின்ற இந்த புத்தம் புதிய நாள் எம்முள் புது சிந்தனையை வளர்க்கட்டும், புதிய உற்சாகத்தை தரட்டும். நாம் எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் நல்லவையாகவே அமையட்டும். இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் இனிய நாளாக அமையட்டும் என்ற இனிதான வாழ்த்துக்களுடன் இப்பொழுது முதல் காலை 9 வரை காற்றலைகளில் புத்தம் புது காலை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் உங்கள் அன்பின் தர்மா.

0: CMR தமிழ் FM. அறிமுகம் இல்லாதவர்களின் பார்வையில் நாம் எல்லோரும் சாதாரண மனிதர்கள். புறமைக்காரரின் பார்வையில் நாம் அனைவரும் அகந்தையாளர்கள். புரிந்து கொண்டோரின் பார்வையில் நாம் அற்புதமானவர்கள். நேசிப்போரின் பார்வையில் நாம் தனிச்சிறப்பானவர்கள். காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்களின் பார்வையில் நாம் கெட்டவர்கள். எம்மை பற்றி ஒவ்வொருவருக்கும் ஒரு தனியான பார்வை உண்டு. அதனால் பிறரிடம் உங்கள் பிம்பத்தை அழகாக்கி காட்ட சிரமப்படாதீர்கள். இறைவனின் திருப்தியே உங்களுக்கு போதுமானது. மனிதர்களை திருப்திப்படுத்தல் என்பது எட்ட முடியாத இலக்கு. இறைவனை திருப்திப்படுத்தல் என்பது அடையக்கூடிய இலக்கு. எட்ட முடியாததை விட்டுவிடுங்கள். அடைய வேண்டியதை விட்டுவிடாதீர்கள்.
1: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். முள்ளிவாய்க்கால் நினைவுகள் சிறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கலைஞர்கள் மதன் மகேந்திர ராசா மற்றும் சிவப்பிரியா மிகிந்தன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம். உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462. 416-990-2462.
2: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
3: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
4: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.
5: Veggies fresher, price bester, delivery faster. Answer என்ன தெரியுமா? மேப்பிள் grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் grocery
6: 9699 James Street, Maple
5: 905-417-6069.
6: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. maplegroceries.ca 905-417-6069.
0: இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. வளர்ந்து வரும் தலைமுறைக்கு, அதாவது இப்பற்றிய குழந்தைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய பழக்கங்கள் என்று இருக்கின்றது. அதாவது அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டிய சில பாடங்கள், அதாவது பணம் சம்பந்தமான பாடங்கள் என்று சொல்லி பார்த்தால், பணம் மரத்தில் காய்ப்பது இல்லை, உழைத்தால் மட்டும்தான் கிடைக்கும் என்ற உண்மையை புரிய வைக்க வேண்டும். சம்பாதிக்கின்ற பணத்தில் குறைந்தபட்சம் 20% சேமிக்கின்ற பழக்கத்தை அவர்களுக்கு சின்ன வயதிலேயே உருவாக்க கற்றுக் கொடுக்க வேண்டும். பாக்கெட் மணியை எப்படி பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுகிறது என்பதை ப்ராக்டிக்கலாக அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். தேவை எது, ஆசை எது என்கின்ற வித்தியாசத்தை அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். பேங்கில் பணத்தை வைக்கிறதற்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுகிறதற்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். கடன் கிரெடிட் கார்டு எப்படி ஒரு மனிதனை அடிமையாக்குகிறது என்ற ஆபத்தையும் உணர்த்த வேண்டும். பணம் மட்டும் வாழ்க்கையில் எல்லாமே இல்லை, உறவுகளும் முக்கியம் என்று கற்றுக் கொடுக்க வேண்டும். சம்பாதிக்கின்ற பணத்தில் ஒரு பகுதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுகின்ற மனப்பான்மையும் பன்மையையும் அவர்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும்.

0: காலை 6:26 காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். இந்த வேளையில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். விடுமுறைக்காக ஸ்பெயின் பார்சிலோனாவுக்கு சென்றிருந்த டொரண்டோ காவல்துறையைச் சேர்ந்த 3 அதிகாரிகள் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் தற்பொழுது பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது. உள்ளூர் ஊடக தகவல்களின்படி அதிகாரிகளில் ஒருவருக்கு பாலியல் வன்முறை மற்றும் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. கனடா திரும்பிய ஒருவரை டொரண்டோ காவல்துறை பணியிட நீக்கம் செய்துள்ளது என்றும், மற்ற 2 அதிகாரிகளும் நாடு திரும்பியதும் பணியிட நீக்கம் செய்யப்படுவார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் டொரண்டோ போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள்.
1: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
2: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: காலை உதயம் அழகு பார்ப்பதற்கு, வீசும் தென்றல் இதம் உணர்வதற்கு, உங்கள் எண்ணங்கள் வண்டமாகும் நாள். வண்டமயமான எதையும் செய்யுங்கள், எப்போதும் செய்து கொண்டு இருங்கள். உண்மையாக செய்யுங்கள், நன்மைக்காக செய்யுங்கள், நன்கு செய்யுங்கள், நல்லதையே செய்யுங்கள். வெற்றி எப்பொழுதும் உங்கள் பக்கமே இருக்கும். நேரம் காலை 6:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
7: அனுசரணை பிராங்க்லின் லோ ஃபர்ம், ரவி நடராஜா. விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
0: எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோகத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறைமை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். தமிழின அளிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதற்கு வலியுறுத்துவதோடு தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டுமென்று முள்ளிவாய்க்கால் பேர் அவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்தச் சட்ட மூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு அறிவுறுத்தியுள்ளது. பொதுமக்கள் தங்களது முகவரி உள்ளிட்ட விவரங்களை இணையதளம் மூலம் புதுப்பிக்கும் வசதியை மேலும் ஒரு வருடத்துக்கு மத்திய அரசு நீடித்து 2027 ஜூன் 14 தேதி வரை எந்தவித கட்டணமுமின்றி இணையதளம் வாயிலாக விவரங்களை பொதுமக்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. இணையதள மருந்து விற்பனையை எதிர்த்து மருந்தாளர்கள் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் போராட்டத்தை அறிவித்து நாடு முழுவதும் நாளை 12.5 லட்சத்துக்கும் அதிகமான மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வெற்று பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்று மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. ஈரானிய வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் கசம் கர்பாடி அமெரிக்காவுடனான ஈரானின் பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஈரான் சமர்ப்பித்த முன்மொழிவுகள் குறித்து நாடாளுமன்றத்தின் தேசிய பாதுகாப்பு குழு உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளித்துள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்தி சேவை தெரிவித்துள்ளது. கடந்த வாரம் நடந்த உயர்மட்ட உச்சி மகாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான தனது முழு அளவிலான படையெடுப்புக்காக இறுதியில் வருந்த நேரிடலாம் என சீன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கூறினார் என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுக் கொண்டது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
7: அனுசரணை பிராங்க்ளின் லோ ஃபர்ம் ரவி நடராஜா விபத்துகள் தொடர்பான சட்ட தேவைகளுக்கு 416-245-6555.
8: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் பிராங்க்ளின் லா ஃபார்ம் ரவி நடராஜா.
9: வொர்க்கிங் ஃபார் யூ.
8: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், பெஸ்டன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
9: Working for you.
10: நமது சமூகத்தில் நம் மத்தியில் நடைபெறுகின்ற சமூக நிகழ்வுகளின் தொகுப்பினை இப்பொழுது கேட்கலாம். CMR தமிழ் FM 101.3.
11: கனடா சாய இல்லத்தின் 30வது ஆண்டு நிறைவு தின விசேட பஜனை மற்றும் நிகழ்ச்சிகள் மே மாதம் 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு 7:30 முதல், இலக்கம் 67 கொமாண்டோ புலவார்டு யூனிட் இலக்கம் 2 அமைந்திருக்கின்ற கனடா சாய இல்லத்தில் நடைபெறும். 416-568-1221. சாம்பியன் பற்று சமூகம் நடாத்தும் புனித பிலிப்பு நேரியர் திருநாள் திருப்பலி மே மாதம் 23ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு, இலக்கம் 131 பேர்ச்மவுண்ட் ரோடில் அமைந்திருக்கின்ற தூய ஆரோக்கிய அன்னைப்பங்கு ஆலயத்தில் நடைபெறும். 647-612-8285. ஈனா மயூரநாதனின் யாழ்ப்பாண நகரத்தின் வளர்ச்சி வரலாறு நூல் வெளியீடு மே மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2 மணிக்கு, இலக்கம் 150 பொரோ டிரைவில் அமைந்துள்ள ஸ்காப்ரோ சிவிக் சென்டரில் நடைபெறும். 416-570-5261.
10: நமது சமூகத்தில் கேட்டீர்கள். எமது சமூகத்தில் இடம்பெறுகின்ற சமூக கலாச்சார நிகழ்வுகள் பற்றிய விவரங்களை நிகழ்வு இடம்பெறுவதற்கு 7 தினங்களுக்கு முன்னர் அனுப்பி வையுங்கள்.

இனிதான காலை பொழுதினில் காதுக்கு இனிய கானங்களுடன் கனவுகள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் கவலைகள் மறந்து சிரிக்கும் ஒரு இனிய காலைப்படுதாக காற்றலைகளில் ஒலித்துக் கொண்டு இருக்கின்றது புத்தம்புது காலை.

மற்றொன்றிலும் காலை 6:35 புதமது காலையுடன் காலை பொழுது நேர்களும் இணைந்திருக்கின்றீர்கள். நீதிபதி தனது நீதிமன்றத்துக்கு வந்தபொழுது அந்த நீதிமன்ற இந்த கூட்டில் நின்ற ஒருவரை பார்த்துவிட்டு வியந்து விட்டாராம். பெரியவரே, உடனே அவரை பார்த்து கேட்டாராம், பெரியவரே, 80 வயதான தாங்கள் ஒரு இளம் பெண்ணை பார்த்து கண்ணடித்தது தப்பாக தெரியவில்லையா? இதை பற்றித்தானே இந்த வழக்கு என்று சொன்னாராம். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், மாண்புமிகு நீதிபதி அவர்களே, நான் இளம் பெண்ணை பார்த்து கண்ணடித்த போது என் 20 வயது. இந்த வழக்கு தற்போதுதான் உங்கள் முன் வந்திருக்கின்றது விசாரணைக்கு என்றாராம் அந்த 80 வயது முதியவர்.

0: பூவின் வாசம் மனதை மயக்கும், நட்பூவின் வாசம் மனதை இணைக்கும். பூவின் வாசம் மனதை மயக்கும், நட்பூவின் வாசம் மனதை இணைக்கும்.
1: Listen to us tours around the universe. www.cmr.fm.
2: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன், 647-459-9757.
4: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க் அண்ட் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
0: இந்த வேளையில் பிரித்தானியாவின் அடுத்த பிரதமர் யார் என்பதற்கான பல ஆய்வறிக்கைகள் தற்பொழுது வெளியாகி இருக்கின்றன. பிரித்தானியாவின் அடுத்த பிரதமராகும் வாய்ப்பு யாருக்கு அதிகம் உள்ளது? லேபர் கட்சியினர் ஆதரவு யாருக்கு அதிகம் என்பதை அறிந்து கொள்வதற்காக ஆய்வொன்று தன் சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டது. லேபர் கட்சியின் தலைமையை கைப்பற்ற திட்டமிட்டு வரும் ஆண்டி பர்னர் தான் கிரேட்டர் மான்செஸ்டரின் மேயராக பதவி வைத்து வருகின்றார். ஆண்டி நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ல, ஆகவே அவர் ஏதாவது ஒரு தொகுதியில் இடைத்தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினரானால்தான் பிரதமர் பதவிக்கு போட்டியிட முடியும். ஆண்டிக்கு லேபர் கட்சி உறுப்பினர்களிடையே 47% ஆதரவு இருப்பதாக அந்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. தற்போது பிரித்தானிய பிரதமரும் லேபர் கட்சியின் தலைவருமான கேர் ஸ்டார்மருக்கு உட்பட வேறு யாருக்கும் இந்த அளவு ஆதரவு இருக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. யூகோவ் அமைப்பு நடத்திய இந்த ஆய்வில் லேபர் கட்சி உறுப்பினர்களிடையே மேற்கொண்ட ஆய்வாகவே கருதப்படுகின்றது. ஆண்டிக்குத்தான் அதிக ஆதரவு உள்ளது தெரிய வந்து இருக்கின்றது. ஆண்டிக்கு அடுத்தபடியாக லேபர் கட்சியினரின் ஆதரவு அதிகம் உள்ளது பிரதமர் ஹெய்ஸ் ஸ்ட்ராமருக்கு என்பதும், அவருக்கு 31% ஆதரவு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. ஸ்ட்ராமருக்கு எதிராக பிரதமர் போட்டியில் களமிறங்குவதற்காக தன் சுகாதார செயலாளர் பதவியை ராஜினாமா செய்த வெஸ்ட் ஸ்டிங்கருக்கு வெறும் 4% ஆதரவே உள்ளது என்பதும் அந்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.

0: ASMR. கலைப்புறதை அழகாக்கி காற்றலைகளூடாக குளித்துக் கொண்டு இருக்கின்றது உங்கள் அபிமான சிஎம்ஆர் தமிழப்பின் புத்தம் புது காலை.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே சிந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 6476244165.
0: வகுப்பில் இருக்கின்ற மாணவர்களை பார்த்து ஆசிரியர் ஒரு கேள்வி கேட்டார். ரொட்டியை எப்படி சாப்பிடலாம், எப்படி சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்று கேட்டார். அப்பொழுது ஒரு மாணவன் சொன்னான், வெண்ணெய் தடவி சாப்பிட்டால் சுவையாக இருக்கும் என்றான் ஒரு மாணவன். இன்னொரு மாணவன், ஜாம் தடவி சாப்பிட்டால் மிகவும் சுவையாக இருக்கும் என்றான் இன்னொரு.

பறையில் இறுதியாக ஒரு மாணவன் எழுந்து ரொட்டியை மற்றவருடன் பகிர்ந்து கொண்டு சாப்பிட்டால்தான் மிகவும் சுவையாக இருக்கும் என்று கூறினான். ஆசிரியர் மிகவும் மகிழ்ந்து போய் அந்த மாணவனை பாராட்டினார். மாணவர்களும் கரவலி எழுப்பினர். கரவலி அடங்கவே வெகு நேரம் பிடித்தது அந்த வகுப்பறையில். புதுமது காலையில் ஒலிக்கும் பாடல் பிரியமான தோழி திரைப்படத்திலிருந்து

0: புதுமது காலையுடன் காலை பொழுது நேர்கள் இணைந்திருக்கிறீர்கள். ஸ்டான்லி கப் ஹாக்கி கிண்ணத்துக்கான போட்டிகள் தற்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன. நேற்று நடந்த போட்டியில் பஃபலோ சேபர்ஸ் அணியினரை மோன்ட்ரியல் கெனடியன்ஸ் அணியினர் 3-2 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றதன் மூலம் ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸின் பின் இறுதிப் போட்டியில் கரோலினா பேந்தர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் அவர்கள் விளையாடியிருக்கிறார்கள். இந்த முறை ஸ்டான்லிக்கு பிளே ஆஃப் போட்டிகளில் டொரண்டோ மேப்லிப் அணி தகுதி பெறவில்லை என்பது டொரண்டோ மேப்லிப் அணியின் ரசிகர்களிடையே பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கின்ற இந்த வேளையில் கெனடிய அணியான மோன்ட்ரியல் அணி வெற்றி பெற்றிருப்பது இப்பொழுது கெனடிய ஹாக்கி ரசிகர்களுக்கு ஒரு வரவேற்பான செய்தியாகவே அமைந்திருக்கின்றது. ஆகவே ஈஸ்டர்ன் கான்ஃபரன்ஸின் ஃபைனலில் அவர்கள் கரோலினா பேந்தர்ஸ் அணியினை எதிர்த்து போட்டியிட இருக்கின்றார்கள். நேற்றைய தினம் புளூஜேஸ் அணிக்கும் நியூயார்க் யங்கிஸ் அணியினருக்கும் இடையில் இடம்பெற்ற பேஸ்போல் போட்டிகளும் டொரண்டோ புளூஜேஸ் அணியினர் தோல்வியடைந்திருக்கின்றார்கள். 8-7 என்ற ஓட்ட வித்தியாசத்தில் அவர்கள் இந்த போட்டியில் தோல்வியடைந்ததும் குறிப்பிடத்தக்கது.
1: ஸ்காப்ரோ ஆயிஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல் May 22, 23, 24 ஹைவே 427 அருகில் த கோ ரோட் அண்ட் குயின் இலக்கம் 100 நெக்ஸஸ் அவென்யூ கிராண்ட் எம்பயர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். வார இறுதி நாட்களில் சிஎம்ஆர் ஒலிபரப்பில் விலை விவரங்களை கேட்டு நேரடியாக கலந்து புதுவரவு ஆடைகளை அள்ளிச் செல்லுங்கள். இதே மலிவு விற்பனை ஸ்காப்ரோ ஆயிஷா சில்கிலும் இடம்பெறுகின்றது. ஆயிஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
2: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
3: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் பாயிண்ட்.
2: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் காஷ் பாயிண்ட் 38 ஃபின்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000.
0: டொரண்டோ நேரம் காலை 7:00.
4: சிஎம்ஆர் தமிழ் FM இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள்.
0: மின்னணு ஆவண சான்றளிப்பு அமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு இருந்த ஆவண சான்றளிப்பு சேவைகள் தற்போது மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. பத்திரமுள்ளையில் உள்ள வெளிவிவகார அமைச்சின் தூதரக விவகார பிரிவில் சான்றளிப்பு சேவைகள் வரையறுக்கப்பட்ட அளவில் மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பை விரைவில் முழுமையாக மீட்டெடுப்பதற்குரிய பணிகள் தொழில்நுட்ப குழுக்களுடன் இணைந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சேவைகளை பெற்றுக்கொள்ள வழக்கத்தை விட கூடுதல் நேரம் எடுக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் பொறுமையுடன் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். பொதுமக்களுக்கு ஏற்பட்ட ஔசரியங்களுக்கு அமைச்சு வருத்தம் தெரிவித்துள்ளதோடு மேலதிக விவரங்கள் பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையில் 2026 ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக ஆரம்பத்தில் மதிப்பிடப்பட்டதை விடவும் அதிகளவிலான அந்நிய செலவாணி செலவிடப்பட வாய்ப்புள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்கே தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றிய ஆளுநர் கடந்த ஆண்டில் வாகன இறக்குமதிக்காக முன்னதாக கணிக்கப்பட்ட 1.5 பில்லியன் முதல் 1.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை விடவும் அதிகமாக தலா 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை செலவிடப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். இவ்வாறான அதிகளவிலான இறக்குமதி காரணமாக வாகன இறக்குமதி வரி மற்றும் தீர்வுகள் மூலம் திரைசேரிக்கு கிடைக்கும் வருவாயும் அதிகரித்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். ஆளுநரின் தரவுகளின்படி 2026 ஆண்டின் முதல் 3 மாதங்களில் மட்டும் வாகன இறக்குமதிக்காக ஏற்கனவே சுமார் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. தற்போது நிலவும் இதே போக்கு இந்த ஆண்டின் எஞ்சிய மாதங்களிலும் தொடருமானால் 2026 ஆண்டின் இறுதிக்குள் மொத்த வாகன இறக்குமதி செலவு 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர்களை எட்டக்கூடும் என ஆளுநர் எச்சரித்துள்ளார். எனினும் தற்போதைய தரவுகள் அந்த எதிர்பார்ப்புகளையும் தாண்டி இறக்குமதி அதிகரிக்கலாம் என்பதை காட்டுவதாக நந்தலால் வீரசிங்கே மேலும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் இந்த வருமான இறக்குமதி அதிகரிப்பானது அரசாங்கத்தின் வருவாய் இலக்குகளில் எந்தவொரு எதிர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் என்பதற்கான அறிகுறி எதுவும் தற்போது வரை இல்லை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழக அரசின் பொதுப்பணித்துறை மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் ஆதாப் அர்ஜுனாவை இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நேற்று சென்னை தலைமை செயலகத்தில் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினார். தமிழக அமைச்சரின் அலுவலகத்தில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது இரு நாடுகளுக்கு இடையான பரஸ்பர நல்லுறவு குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது. குறிப்பாக தாயகம் மற்றும் தமிழகத்தில் வாழும் தமிழ் மக்களின் வாழ்வாதாரம் மற்றும் நல்வாழ்வு, இருநாட்டு மீனவர்களுக்கிடையான புரிந்துணர்வு மற்றும் அவர்களது பாதுகாப்பு குறித்த விவரங்கள், இரு பிராந்தியங்களுக்கும் இடையிலான பொருளாதாரம் மற்றும் சமூக ரீதியான கூட்டு வளர்ச்சி போன்ற விடயங்கள் இந்த சந்திப்பில் ஆலோசிக்கப்பட்டது. இந்த சந்திப்பு குறித்து தனது சமூக வலைதளத்தில் பக்கத்தில் பதிவிட்டுள்ள தமிழக அமைச்சர் ஆதாப் அர்ஜுனாவ், தமிழ் மக்களின் நல்வாழ்வு மற்றும் வளமான வருங்காலம் என்ற புள்ளியில் ஆரோக்கியமான உறவில் பயணிப்போம் என்று ஒருவருக்கொருவர் தெரிவித்து மகிழ்ந்ததாக குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கு பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க அரசு நடவடிக்கை எடுத்துக்கொண்டது. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சகத்தின் செயலாளரின் கையொப்பத்துடன் வெளியிடப்பட்ட ஒரு சுற்றறிக்கையில் இதுவரை 31ஆம் தேதி முதல் அனைத்து அரசு நிறுவனங்களிலும் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக் தண்ணீர் போத்தல்களை கொள்வனவு செய்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் தடை விதிக்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த சுற்றறிக்கையின்படி அரசு நிறுவனங்களுக்குள் ஒருமுறை பயன்படுத்தும் பிளாஸ்டிக்குகளின் பயன்பாட்டை தடுக்க நிறுவனங்களின் தலைவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய குடியுரிமை கோரி விண்ணப்பிக்கும் பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் தங்களின் கடவுச்சுட்டு விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1955ஆம் ஆண்டு குடியுரிமை சட்டத்தின் 18வது பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மத்திய அரசு 2009ஆம் ஆண்டு குடியுரிமை விதிகளில் மாற்றங்களை செய்தது. அதன்படி பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் வங்கதேசத்தைச் சேர்ந்த விண்ணப்பதாரர்கள் தங்களின் நாட்டு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட கடவுச்சீட்டு நிலை குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். மேலும் குடியுரிமை விண்ணப்பம் அங்கீகரிக்கப்பட்ட 15 நாட்களுக்குள் தங்களின் செல்லுபடியாகும் அல்லது காலாவதியான கடவுச்சீட்டை சம்பந்தப்பட்ட காவல்துறை முதுநிலை கண்காணிப்பாளர் அல்லது கண்காணிப்பாளரிடம் ஒப்படைக்க வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டு வாழ் இந்தியர்களுக்கான டிஜிட்டல் அட்டைகளை பெறுவதற்கான முழு இணையதள விண்ணப்ப முறைகளும் இந்த மாதத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. 2029ஆம் ஆண்டில் மக்களவைத் தேர்தலில் நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் என அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார். சட்டசபை தேர்தல் முடிவுகளால் கட்சியின் வாக்குகள் 50% சரிந்த போதிலும் அதனால் மனம் தளர வேண்டாம் என்று அவர் தனது கட்சியினரை கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் நடந்த நிகழ்வு ஒன்றில் பேசிய சீமான், தமிழக வாக்காளர்கள் ஒரு சித்தாந்தத்தை விரும்பவில்லை, ஒரு பிம்பத்தையே விரும்புகின்றனர். எனவே சட்டசபை தேர்தலில் கட்சியினர் மனம் தளர வேண்டாம். வேட்பாளர் யார், அவர் என்ன வேலை செய்கிறார் என்பது ஏனென்றே தெரியாமல் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் வாக்களித்து இருக்கின்றார்கள். நாம் விடாமுயற்சியுடன் தொடர்ந்து பயணிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் எவ்வளவு கேவலமானது என்பதை திராவிட முன்னேற்ற கழகம் உணர்கின்றது. அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வதற்காக அது தமிழர்களை கொன்று குவித்தது. இப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை ராகுல்காந்தி அவமதித்துள்ளார். ராகுல் ஸ்டாலினின் ஒரே மேடையில் இந்த நிகழ்ச்சிகளிலும் பங்கேற்கவில்லை. ஆனால் விஜய் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட நிகழ்வில் கலந்து கொண்டார். திமுக ஒரு தீய சக்தி, ஆனால் தற்போது தூய சக்தியாக மாறி தமிழக வெற்றி கழகத்தில் வரவேற்கப்பட்டுள்ளது என்றும் சீமான் மேலும் தெரிவித்துள்ளார்.
4: இந்த மணித்தியாலத்தின் இலங்கை இந்திய செய்திகள் கேட்டீர்கள்.
5: Listen to us around the universe. www.cmr.fm. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.
6: ABS Mr. P. சிங்கராஜ் தன்னிகரற்ற சேவையினை வழங்கி வாகன விபத்து கோரிக்கைகளுக்கான தனித்துவம் மிக்க ஒருவராய் திகழ்கின்றார். ABS Mr. P. சிங்கராஜ் பெருந்தன்மை மிக்க ஒருவராய் தமிழ் மக்கள் மத்தியில் உயர்வான நம்பிக்கையினை வென்று விளங்குகின்றார். ஒன்டாரியோ மாநில அரசின் பொதுச்சேவைக்கான விருதினை வென்றவர் ABS Mr. P. சிங்கராஜ்.
7: வாகன விபத்து ஏற்படக்கூடாது,
8: ஏற்பட்டால் இந்த
0: இருக்கின்றது. நின்ற நாளைக்கு பின் இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. அதிகூடிய வெப்பநிலையாக 29°C இருக்கும். அதே வேளையில் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகளாக 30% தென்படுகின்றது. இந்த வேளையில் டொரண்டோ போலீசார் விடுத்திருக்கின்ற மேலும் ஒரு அறிவித்தலை பார்த்துவிடலாம். டொரண்டோ நோத்யோக் பகுதியில் உள்ள பூங்கா அருகே 14 எஸ்தர் என்ற சிறுமி கடந்த வெள்ளிக்கிழமை இரவு முதல் காணாமல் போயிருப்பதாக போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். இவர் காணாமல் போன பொழுது கடைசியாக பச்சை நிற நீளமுள்ள கால்சட்டையும் சாம்பல் நிற மேலாடையையும் அணிந்தபடி காணப்பட்டதாக போலீசார் தற்பொழுது தெரிவித்து இருக்கின்றார்கள். பெரிய காடுகள் மற்றும் நடைபாதைகள் கொண்ட இந்த பூங்கா பகுதியில் ட்ரோன் குதிரைப்படை மற்றும் கடல் பிரிவு உதவியுடன் தேடுதல் நடைபெற்று வருவதாகவும் போலீசார் தெரிவித்து இருக்கின்றார்கள். பொதுமக்கள் தங்களுடைய வீட்டு பாதுகாப்பு கேமராக்களை சரிபார்த்து தங்களுக்கு உதவுமாறும் போலீசார் பொதுமக்களை இந்த வேளையில் கேட்டிருக்கின்றார்கள். நேர்கள் புத்தம்பது காலையில் டொரண்டோ போலீசார் விடுத்த ஒரு அறிவித்தலை கேட்டீர்கள்.

0: டொண்டிரும் காலிகள்படி பதினை நிமிடம் புத்தபது காலிகளுடன் காலைப்பொழுது நேர்கள் அணிந்திருக்கிறீர்கள். டொண்டோவில் இருக்கின்ற மது பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஃபீவா உலகக்கோப்பை காலத்தில் ஒன்றறியும் மாகாணத்தில் உள்ள பார்கள் மற்றும் உணவகங்கள் அதிகாலை 4 மணி வரை மதுபானம் வழங்க அனுமதிக்கப்பட இருக்கின்றனவாம். ஜூன் 11 முதல் ஜூலை 19 தேதி வரை இந்த தற்காலிப்பு நீடிப்பு அமுலில் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. சாதாரணமாக அதிகாலை 2 மணி வரை மட்டுமே மதுபானம் வழங்க அனுமதி உள்ள நிலையில் உலகக்கோப்பை ரசிகர்களின் வசதிக்காக இந்த மாற்றம் செய்யப்படுவதாக மாகாண அரசு தெரிவித்து இருக்கின்றது. மேலும் ஜிடிஏ மற்றும் ஒட்டவா பகுதிகளில் உள்ள 27 எல்சிபிஓ கடைகளும் நீண்ட நேரம் திறந்து வைக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டு இருக்கின்றது.
1: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் ஜிடிஏயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
2: ஆலோசனைகளும் இலவசம்.
1: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661 நிசிசாகா ஜெய துர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெய துர்கா தேவஸ்தானம், 18-8 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462, 416-990-2462.
3: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444 ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.

0: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி. 416-888-8044
4: சூழ்நேரம் காலை 7:23 புதமது காலையுடன் காலைப்பொழுது நேர்கள் மணிந்திருக்கிறீர்கள். சொல்லோட உடப்பிள்ளை 21 செல்சியஸ் ஆக இருக்கின்றது. இன்றைய நாள் சூரியொளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது. அன்னையில் ஏற்படும் ஒரு சிறிய விரிசல் ஒரு நகரத்தையே அழித்துவிடும். ஒரு தீக்குச்சி பெரிய அழிவுகளை ஏற்படுத்திவிடும். அதுபோல கட்டுப்பாடின்றி வெளிப்படும் ஒரு உணர்ச்சி கூட வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிவிடும். வாழ்க்கையின் பல துன்பங்களுக்கு காரணம் தன்னை கட்டுப்படுத்த தெரியாமல் போவதுதான். பல ஆண்டுகள் கட்டி காத்து வந்த நட்பெயர் கூட உணர்ச்சி வசப்பட்ட ஒரு செயலில் அந்த நொடியில் அது சிதைந்து விடுகின்றது. உணர்ச்சிகளை அடக்கியாள சுய கட்டுப்பாடு அவசியம். அந்த சுய கட்டுப்பாடு ஒரே நாளில் வந்துவிடாது. அதை படிப்படியாக வளர்த்தி கொள்ள வேண்டும். அதே சமயம் தீய பழக்கங்களை விட்டுவிட வேண்டும் என்றும் நினைத்தால் அந்த நிமிடமே விட்டுவிட வேண்டும். ஒரு தீய பழக்கத்தை தொடர்வதால் ஏற்படும் பாதிப்புகளை விட அதை விட்டுவிடுவதால் வரும் பக்க விளைவுகளே குறைவானவை. உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தும் சுய கட்டுப்பாடே மனித வாழ்வின் நற்பெயரையும் வெற்றியையும் தீர்மானிக்கின்றது என்பதைத்தான் இந்த வேளையில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன்.

0: தொடரம் காலை 7:30.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
0: தமிழின அழிப்புக்கு சர்வதேச நீதி வேண்டி குற்றவாளிகளை குற்றவியல் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவதை வலியுறுத்துவதோடு தமிழர்களின் சுயாட்சியை அங்கீகரிக்க வேண்டுமென்ற முள்ளிவாய்க்கால் பேரவலத்தின் 17வது ஆண்டு நினைவேந்தல் பிரகடனத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்தச் சட்ட மூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்திற்கு அறிவித்துள்ளது. மானிய கோரிக்கைகள் காரணமாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் புதிய காளான்கள் மீது அமெரிக்கா வரி விதித்துள்ளது. ஒன்றாரியோவில் 5 கர்ப்பிணிகளில் ஒருவருக்கு சிபிடிஎஸ் நோய்க்காக முறையான பரிசோதனை செய்யப்படவில்லை என கனேடிய மருத்துவ சங்க இதழில் வெளியிடப்பட்ட ஒரு ஆய்வு அறிக்கை தெரிவிக்கின்றது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அகற்ற வேண்டும் என்று உத்தரவுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளுக்கான வெற்று பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென்று மத்திய அரசுக்கு வழக்கறிஞர்கள் சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன. அமெரிக்காவின் முரண்பாடான மற்றும் வரம்பு மீறிய செயல்பாடுகளே ராஜதந்திர முயற்சிகளுக்கு பெரும் தடையாக திகழ்வதாக ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். கடந்த வாரம் நடந்த உயர்மட்ட உச்சி மாநாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான தனது முழு அளவிலான படையெடுப்புக்காக இறுதியில் வருந்த நேரிடலாம் என்று சீன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் கூறினார் என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
1: CMR தமிழ் FM 101.3 செய்திகள்.
2: Listen to us around the universe. www.cmr.fm.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சினையிலிருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்
4: கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டேக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்டரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
4: 416-489-2000 GTA கிரெடிட்.
5: கனடியன் லோரன் சந்திப்பில் அமைந்திருக்கும் பிரிக் அவுட்லெட் வழங்கும் சிறப்பு மலிவு விற்பனையின் விலை விவரங்களை மே மாதம் 23-24 தேதி சனியாட்டுக்கிழமைகளில் CMR தமிழ் FM ஒளிபரப்பினூடாக பெற்று பயனடைவதோடு அவர்களின் அனுசரணையில் மதியம் 1 முதல் 2 வரை நடைபெறும் உங்களுக்காக நிகழ்ச்சியில் உற்சாகமான பாடலொன்றையும் கேட்டு மகிழுங்கள். இலக்கம் 1165 கனடி ரோடில் த பிரிக் அவுட்லெட், 416-751-2150, 416-751-2150. த பிரிக் அவுட்லெட்.
6: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
7: இல்லடா.
6: ஹலோ, காசு வந்ததாடா?
7: இன்னும் வரல காசு.
6: காசு வந்துச்சா?
7: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
8: What's happening? So sad.
9: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
10: Everything okay, no problem indigenam.
11: Bar kalamu closing da, tadikira nadik.
12: The customer you're trying to reach is not available.
13: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutthi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155, 416-268-0155. அனைத்தும் 30% முதல் 75% விலையில் காஞ்சிபுரம் சாரீஸ், பாட்டி சாரீஸ், லெஹெங்காஸ் ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில் ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட் கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல்.
0: டுடம் காலை 7 மணி 34 நிமிடம் டொரண்டோ வெப்பநிலை 21 பாகை செல்சியஸ் ஆகி இருக்கிறது. இந்த வேளையில் கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட இளம்பெண் 31 ஆண்டுகளுக்கு பின் உயிருடன் இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. ஜெர்மனியில் கொலை செய்யப்பட்டதாக கருதப்பட்ட ஒரு இளம்பெண் 31 ஆண்டுகளுக்கு பின் உயிருடன் இருப்பது தற்பொழுது தெரிய வந்திருக்கின்றது. இதை குறித்து செய்தி ஒன்று பல்வேறு பிரபல ஊடகங்களில் வெளியாகி இருக்கின்றது. வடக்கு ஜெர்மனியைச் சேர்ந்த பெட்ரா பட்சிகா என்ற பெண் 1984 ஜூலை மாதம் 26 தேதி காணாமல் போனார் என்று அறிவிக்கப்பட்டது. அப்போது அவருக்கு வயது 24 இருந்தது. இவர் கணினி அறிவியல் கற்று வந்தவராக இருந்திருக்கின்றார். பல் மருத்துவர் ஒருவரை காணச் சென்றுவிட்டு வோல்ஸ்பர்க் என்னுமிடத்தில் வாழும் தன் பெற்றோரை காண்பதற்காக இவர் புறப்பட்டு இருக்கின்றார். ஆனால் தன் பெற்றோர் வீட்டை சென்றடையவில்லை. 2 பின் ஒரு இளைஞரை போலீசார் கைது செய்து அவர் தான் பெட்ராவை கொலை செய்து விட்டதாக போலீசாரிடம் வாக்குமூலமும் அளித்திருந்தார். ஆனால் பெட்ராவின் உடல் கிடைக்கவே இல்லை. அவர் இறந்து விட்டதாகவே அப்பொழுது அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் 2015 அவர் வாழுகின்ற ஒரு இடத்தில் 55 வயதுடைய பெண்ணொருவர் வீட்டில் நடந்த கொள்ளைச் சம்பவம் குறித்து விசாரிக்க போலீசார் சென்றிருக்கின்றார்கள். அந்த பெண்ணிடம் நடத்திய விசாரணையின் போது அவர் உண்மையில் 31 முன் காணாமல் போன பெட்ரா என்பது தெரிய வந்து இருக்கின்றது. பெட்ராவை அவருடைய பெற்றோர் சந்திக்க வைக்க அதிகாரிகள் முயற்சி செய்ய அவர் தன் பெற்றோரை சந்திக்க மறுத்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது.

0: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 6475057773 சோல் அண்ட் ஃபயர் இவெண்ட்ஸ் kilikoot.ca புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன் காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங் உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
0: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
0: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
0: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
2: தொடரும் காலை 7:42 நிமிடம்.

0: ஒரு முதியவர் திட்டத்திட்டுமாறு தெருவில் நடந்து கொண்டு இருந்தார். அப்போது ஒருவன் அவரை பார்த்து தான் வந்த வாகனத்தை அருகில் நிறுத்தி அவர் அருகே சென்று பார்த்தான். அந்த முதியவரின் காலில் கட்டை விரலில் நசுங்கி இரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது. என்ன பெரியவரே, என்ன ஆச்சு என்று கேட்டான். வேகமாக வந்த ஒரு ஆட்டோ சக்கரம் காலில் ஏறிடித்து தம்பி என்றார். வாங்க, எனக்கு தெரிந்த ஒரு வைத்தியசாலை இருக்கிறது, அதில் கொண்டு போய் உங்களுடைய காயத்துக்கு மருந்து கட்டுவோம், இரத்தம் கசிகிறதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னார், வேண்டாம் தம்பி, அது படிப்படியாக குறைந்து படிப்படியாக இரத்தம் நின்றுவிடும், நான் வீட்டே போக வேண்டும் என்று சொன்னார். அப்பொழுது அவர் அந்த பெரியவரை பார்த்து அந்த இளைஞன் கேட்டான், ஏன் இவ்வளவு விடாப்பிடியாக மறுக்கின்றீர்கள், மருந்து கட்டிவிட்டு வீட்டே போகலாம் தானே என்று. அப்பொழுது அவர் சொன்னார், என்னுடைய பொண்டாட்டி பசியோடு வீட்டில் இருக்கின்றார், அவளுக்கு இட்லி வாங்கிவிட்டு போக வேண்டும் என்றார். என்ன பெரியவரே, உங்கள் காலிலே அடிபட்டு இருக்கிறது, இப்போ இட்லியா முக்கியம், லேட்டாக போனாத்தான் என்ன திட்டுவார்களா என்று அந்த இளைஞன் பெரியவரை பார்த்து கேட்டான். அதற்கு அவர், தம்பி, 5 வருடமாக அவ மனநிலை பாதித்து நினைவில்லாமல் இருக்கின்றா தம்பி, எல்லா ஞாபகமும் அவவுக்கு மறந்து போய்விட்டது, நான் யாரென்று கூட என்னுடைய பொண்டாட்டிக்கு தெரியாது என்றார். அப்பொழுது அந்த இளைஞன் கேட்டான், சரி பெரியவரே, அவளுக்கு உங்களுடைய மனைவிக்குத்தான் உங்களை யாரென்று தெரியாதே, நீங்கள் பிந்திப்போய் அந்த இட்டலியை கொடுத்தால் என்ன என்று கேட்டாராம் அந்த இளைஞன். அப்பொழுது அந்த பெரியவர் சொன்னாராம், ஆனால் அவளுக்குத்தான் என்னை தெரியாது தம்பி, ஆனால் அவளுக்கு எனக்கு அவள் யாரென்று தெரியும், அவள் என்னுடைய மனைவி, அவள் பசியாக இருக்கின்றாள் என்பதும் எனக்கு தெரியும், அப்படி இருந்தும் நான் காலதாமதமாக போவது என் மனதுக்கு சரியாக படவில்லை தம்பி, அதனால்தான் இட்டலியை வேண்டிக் கொண்டு வீட்டுக்கு அவசரமாக போகின்றேன் என்று சொன்னாராம் அந்த பெரியவர்.
1: That was my...

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200 9067-667-7200.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன், 416-400-8383,
2: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்

இந்த உலகில் ஏன் வாழுகின்றோம், ஏன் வாடுகிறோம் என்று கூட தெரியாமல் பயணம் செய்து கொண்டிருக்கும் எங்களுக்கு தோற்றுப்போக யாருக்குத்தான் ஆசை இருந்திடப் போகின்றது? ஆனால் தோல்வியின்றி வெற்றி அமைவது இல்லையே. வெற்றி தோல்வி இரண்டுமே நிலையானதும் இல்லையே. வாழ்வில் போராட்டம்தான் என்றும், ஆகவே தொடர்ந்து போராடுவோம், வாழ்கின்ற வாழ்க்கையை அனுபவித்து சந்தோஷத்துடன் வாழுவோம்.

0: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன், 14 வருட அனுபவத்துடன் சேவை. 416-700-2222.
2: கெனடிய படைகளின் ஸ்னோபேர்ட்ஸ் அணியின் தளத்துக்கு செல்லும் கனடாவின் பாதுகாப்பு அமைச்சர் இன்று ஒரு அறிவிப்பை வெளியிடவுள்ளார். வான்வழி சாகச படைப்பிரிவின் எதிர்காலம் குறித்த ஊகங்களுக்கு மத்தியில் ஸ்கச்வானில் உள்ள 15 விங்மோஸ் ஜோ தளத்துக்கு டேவிட் மெக்கென்டி விஜயம் மேற்கொள்ளுகின்றார். இந்த மாத தொடக்கத்தில் எதிர்க்கட்சியின் கன்சர்வேட்டிவ் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஃப்ரேசர் டொமலி அணியின் எதிர்காலம் குறித்த பிரச்சினையை எழுப்பினார். 2027 நடைபெறும் நிகழ்வுகளுக்கு ஸ்னோபோர்ட்ஸ் அணியை முன்பதிவு செய்ய முடியாது என்றும், இந்த கோடைக்காலமே அவர்களின் கடைசி பருவமாக இருக்கும் என்றும், வட அமெரிக்கா முழுவதும் உள்ள விமான கண்காட்சிகளுக்கு ரகசியமாக தெரிவிக்கப்பட்டு வருகிறது என்று அவர் கேள்வி நேரத்தின் போது கூறினார். இதற்கு பதிலளித்த பாதுகாப்பு அமைச்சர், அணியின் விமான குழுமம் அதன் ஆயுட்காலத்தின் முடிவை நெருங்கிக் கொண்டிருக்கின்றது, ஆனால் விமானங்கள் பாதுகாப்பாக இருக்கும் வரை ஸ்னோபோர்ட்ஸ் வான்வழி சாகச நிகழ்ச்சிகளை தொடரும் என்று கூறினார். இதற்கான மாற்று வழிகளை மத்திய அரசு ஆராய்ந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். 1971 உருவாக்கப்பட்ட ஸ்னோபோர்ட்ஸ் குழு ஆயிரக்கணக்கான விமான கண்காட்சிகளில் பங்கேற்றுள்ளது. இந்த குழு பயன்படுத்தும் விமானப்படையின் CT-114 ஜெட் விமானங்கள் 1960களில் அறிமுகப்படுத்தப்பட்டன. இதுகுறித்து கருத்து தெரிவித்த முஸ்ஜா நகரின் பிரதிநிதியும் அந்நகரின் முன்னாள் மேயருமான டொல்மி, மாற்று விமானங்களுக்கான ஒப்பந்தத்தை தொடங்கி நமது ஸ்னோபோர்ட்ஸ் குழுவை காப்பாற்ற இதுவே சரியான நேரம் என்றும் கூறியுள்ளார். பலஸ்தீன பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் காசா நோக்கிச் சென்ற கப்பல் குழுவில் இருந்த கெனடிய ஆர்வலர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்று அமைப்பாளர்கள் திங்கட்கிழமை தெரிவித்துள்ளனர். குளோபல் சமுத் புளோட்டிலா இயக்கத்தின் கெனடிய பிரிவான குளோபல் சமுத் கனடா வியாழக்கிழமை துருக்கியிலிருந்து புறப்பட்ட 54 படகுகளில் இருந்த 500 ஆர்வலர்களில் 12 பேர் கெனடியர்கள் என்று கூறியது. திங்கட்கிழமை காசா கடற்கரையிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினர் ஆர்வலர்களின் பயணத்தை இடைமறித்து 11 கெனடியர்கள் உட்பட 319 பேரை தடுத்து வைத்ததாக இந்த அமைப்பு கூறியது. எஞ்சியிருந்த கெனடியரான ஒன்டாரியோவைச் சேர்ந்த ஷாகித் மஹமுத் திங்கட்கிழமை வரை இடைமறிக்கப்படாத ஒரு படகில் காசா நோக்கி சென்று கொண்டிருந்தார். படகுகளில் ஒன்றிலிருந்து தி கெனடியன் செய்தி ஊடகத்திடம் பேசிய மஹமுத், தாங்கள் தடுத்து வைக்கப்பட்டால் உண்ணாவிரதம் இருக்க கெனடிய குழுவினர் ஒப்புக்கொண்டதாக கூறினார். அதன்பின் தடுத்து வைக்கப்பட்டவர்களுடனான தொடர்பை அந்த குழு இழந்ததாகவும் அவர் கூறினார். போரினால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் வாழும் பலஸ்தீனர்களின் மோசமான நிலைமைகளை கருத்தில் கொண்டே இந்த நடவடிக்கை என்றே கப்பல் குழுவின் அமைப்பாளர்கள் கூறியுள்ளனர். தடுத்து வைக்கப்பட்ட கெனடியர்களில் ஒருவரும் அக்குழுவின் செய்தி தொடர்பாளருமான சபா செபி பல சதாப்தங்களாக சிறைவாசம், தன்னிச்சையான தடுப்பு காவல் மற்றும் சிறை வன்முறையை சகித்துக் கொண்டிருக்கும் பலஸ்தீனர்களின் அவல நிலைக்கு கவனத்தை ஈர்ப்பதற்காகவே தாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தேர்ந்தெடுத்ததாக முந்தைய அறிக்கை ஒன்றில் கூறினார். பலஸ்தீன பிரதேசத்தின் மீதான இஸ்ரேலின் கடற்படை முற்றுகையை உடைக்கும் நோக்கில் காசா நோக்கிச் சென்ற கப்பல் குழுவில் இருந்த கெனடி ஆர்வலர்கள் கிட்டத்தட்ட அனைவரும் தடுத்து வைக்கப்பட்டுள்ளன என்று அமைப்பாளர்கள் திங்கட்கிழமை தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. மேற்கு மற்றும் வடக்கு ஈரானில் பத்திரிகையாளர்கள் போல் நடித்து ஊடுருவியதாக கூறப்படும் இருவரை ஈரானிய காவல்துறை கைது செய்துள்ளதாக அதிகாரப்பூர்வ செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. சந்தேக நபர்கள் காவல்துறை அதிகாரிகளால் அடையாளம் காணப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டதாக பெருநகர தெஹ்ரான் காவல்துறை தகவல் மையம் கூறியது. அந்த இரு நபர்களும் ஈரானுக்கு விரோதமாக கருதப்படும் வலையமைப்புகளுக்கு முக்கியமான மற்றும் இரகசியமான இராணுவ மற்றும் உளவுத்துறை மையங்கள் தொடர்பான இரகசிய தகவல்களை சேகரித்து அனுப்ப முயன்றதாக குறித்த செய்தி ஊடகம் தெரிவித்துள்ளது. போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் உள்ள பலஸ்தீனர்களுக்கு மனிதாபிமான உதவிகளை வழங்கச் சென்ற படகுகளை இஸ்ரேலிய படைகள் திங்களன்று வழிமறித்தன. ஏற்பாட்டாளர்களின் கூற்றுப்படி அந்த உதவி படகுகள் காசாவை சென்றடைவதை தடுப்பதற்காக இஸ்ரேல் முழுமையான ஆயுதங்களுடன் கூடிய ஒரு கடற்படையை களமிறக்கியது. அதே நேரத்தில் சைப்ரஸ் கடற்கரைக்கு அப்பாலுள்ள சர்வதேச கடற்பகுதியில் ஆயுதமேந்திய துருப்புகள் அதிவேக படகுகளை பயன்படுத்தி நூற்றுக்கணக்கான ஆர்வலர்களை வழிமறித்து அவர்களின் படகுகளில் ஏறி அவர்களை கைது செய்தனர் என தெரிவிக்கின்றன. பிரிட்டனின் வேலையின்மை விகிதம் எதிர்பாராத விதமாக 5% உயர்வடைந்துள்ளது. அதேவேளையில் ஊதிய வளர்ச்சி மந்தமடைந்துள்ளது என ஈரான் போரினால் பொருளாதார தாக்கத்துக்கு வணிக நிறுவனங்கள் இவ்வாறு பதிலளித்து வருகின்றன என்பதற்கான ஆரம்ப அறிகுறிகளை வழங்கும் அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. தேசிய புள்ளியியல் அலுவலகம் வெளியிட்ட தரவுகளின்படி மார்ச் மாதம் வரையான 3 மாத காலத்தில் வேலையின்மை அதிகரித்துள்ளது. இது பிப்ரவரி மாதத்தில் பதிவான 4.9% இருந்து உயர்ந்துள்ளது. இலங்கை மற்றும் இந்திய கிரிக்கெட் அணிகளுக்கு இடையிலான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் எதிர்வரும் August 15 முதல் 27 வரை நடைபெறவுள்ளதாக விளையாட்டு இணையதளம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்துக்கான கால எல்லை அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் 2 டெஸ்ட் போட்டிகளுக்கான இறுதி திகதிகள் இன்னும் உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தப்படவில்லை என அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்த சுற்றுப்பயணத்தில் இணைந்து முன்னதாக நடத்த திட்டமிட்டிருந்த 20 சர்வதேச போட்டிகள் குறித்து இதுவரை எந்தவித இறுதி தீர்மானமும் எட்டப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டெஸ்ட் தொடர் மற்றும் போட்டிகள் நடைபெறும் மைதானங்கள் குறித்த உத்தியோகபூர்வ அறிவிப்பை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் அல்லது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை இன்னும் வெளியிடவில்லை. இந்திய அணி June 6 முலன்பூரில் ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் மற்றும் 3 ஒருநாள் போட்டிகளுடன் தனது சர்வதேச போட்டிகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளது. அதன் பின்னர் அயர்லாந்து, இங்கிலாந்து மற்றும் ஜிம்பாப்வே ஆகிய நாடுகளுக்கான சுற்றுப்பயணங்களை நிறைவு செய்து கொண்டே ஆகஸ்ட் மத்தியில் இந்திய அணி இலங்கைக்கு வருகை தரவுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.
0: இந்த மணித்தியாலத்தின் கனேடிய உலக மற்றும் விளையாட்டுத்துறை செய்திகள் கேட்டீர்கள்.
1: இச்செய்தி அறிக்கைக்கு அனுசரணை ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் புரோக்கர் ஜே பரமநாதன். பயோசெல் கால் 416-700-2222. J.CA.
3: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 J.CA.
4: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
5: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரூ. ஏசியன்ஸ் Mega Sale.
6: Dr. Sabhapathi Ravindran, Braces, Implant and Wisdom Tooth Extraction, பட்சிகிச்சைகள் அனைத்திற்கும் 3 இடங்களில் சேவை. Mississauga, Highway 10 and Dundas, 905-270-7844. Scarborough, Morningside and Shepherd, 416-283-9000. Brampton, Orb Dental, Airport and Queen Street East, 905-790-8002. 3 இடங்களில் Dr. Sabhapathi Ravindran.

0: தொடர்ந்து காலை 8:16 காலை நிகழ்ச்சியுடன் காலை பொழுதில் நேர்களும் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வேளையில் செய்தியின் பின்னணியில் நிகழ்ச்சியில் அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகின்றோம். வணக்கம் சுரேஷ்.
1: வணக்கம். வணக்கம் தர்மா. வணக்கம் நேர்களே.
0: இன்றைய தினம் இலங்கையிலே தேசிய மாவீரர் நாள், அதாவது நேற்றைய நாள் தமிழ் மக்களின் இனப்படுகொலைக்கான நாள், துயர நாள் ஆன மே 18 பின் இன்றைய நாள் இலங்கை அரசாங்கத்தில், அதாவது இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்காவில் தேசிய மாவீரர் நாள் என்ற நாள் கொண்டாடப்பட்டு இருக்கின்றது. இதில் இந்த வருடம் முக்கியமான என்னென்னு சொன்னால், முஸ்லீம் தமிழ் மக்கள், அதாவது அந்த இராணுவத்தில் இணைந்து போரிட்ட முஸ்லீம் தமிழ் இளைஞர்களையும் அதில் சேர்த்து நினைவு கூற அழைப்பு விடுக்கப்பட்டது ஒரு முக்கியமான விடயமாக பார்க்கப்பட்டு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால், நேற்றைய மே 18 தமிழ் மக்கள் தந்தை இனப்படுகொலையின் பேர் அவலத்தை நினைவு கூர்ந்த நாளில் இன்று 19, அதாவது இலங்கை இராணுவத்தின் வெற்றி கொண்டாட்டம் இப்பொழுது மாவீர தின கொண்டாட்டமாக என்ற பெயரிலே, அதுவும் இலங்கை இராணுவத்துடன் இணைந்து போரிட்ட தமிழ் முஸ்லீம் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுத்திருப்பது ஒரு இந்த தமிழர்களின் இந்த பேரவலத்தை நினைவு கூறுகின்றதை திசை மாற்றுகின்ற ஒரு முயற்சியாகவே பார்க்கப்படுகின்றது. அதாவது ஒரே நாடு ஒரே மக்கள் என்ற சிந்தனை மக்களுக்கு வர வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இந்த இலங்கை ஜனாதிபதி இந்த நாளை தேர்ந்தெடுத்து இந்த ஒரு இது இப்படியான ஒரு முடிவை எடுத்திருப்பாரோ என்று எண்ண தோன்றுகின்றது. இதை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள்?
1: நிச்சயமாக, இது இப்பொழுது 17 அல்லது இந்த கொண்டாட்டம் என்பது முக்கியமாக 2011 பிரம்மாண்டமாக நடத்தப்படுவதாக இருந்தாலும், இது மீள் நினைவுக்கான ஒரு தடங்கலாக இருக்கும் என்கின்ற நிலையை இலங்கை அரசாங்கமோ அல்லது சிங்கள மக்களோ உணர்ந்ததான ஒரு நிலையில் இல்லை என்பதுதான் கவலைக்குரிய விடயம். இதற்குரிய காரணம் யாதெனில், அதாவது வந்து அங்கே கொல்லப்பட்ட 1000 மக்களுக்கான ஒரு முடிவு எழுதப்படாத வரை அல்லது அதற்கான நியாயம் கண்டறியப்படாத வரை இவ்வாறான செயற்பாடுகளில் அவர்கள் தொடர்ந்து ஈடுபடுவார்களாக இருந்தால் இந்த இனங்கள் இரண்டு பட்டுத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்க முடியாது. குறிப்பாக சர்வதேச விசாரணைகளை தவிர்த்தாலும் பரவாயில்லை, ஆனால் உள்ளக விசாரணைகளை கூட பொய் காரணங்களை கூறி அதை நீட்டி செல்வது என்பது இந்த விடயத்தில் தமிழினத்தை மௌனிக்க வைப்பதற்கான ஒரு செயற்பாடாக இந்த அரசுகள் செய்து வருகின்றன. அதனைத்தான் அனுரத் சிறகுமார் நாயக்காவும் செய்து வருகின்றார். ஆனால் அவர் இப்பொழுது செய்துள்ள மேலதிக விடயம் என்னவென்று சொன்னால், இராணுவத்துடன் இணைந்து போராடிய போது கொல்லப்பட்ட இவ்வாறான தமிழ் முஸ்லீம் இனத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பங்களை அழைத்து அதில் 30 அவருடைய அழைப்பு ஏற்று பங்கு பெற்றுகின்றன. இது தங்களிடையே அந்த போரில் சிங்கள இராணுவம் மாத்திரம் ஈடுபடவில்லை, அவர்களுடன் இணைந்து வடக்கு கிழக்கில் உள்ள தமிழர்களும் முஸ்லீம்களும் ஈடுபட்டார்கள் என்பதை ஒரு காட்டுவதற்கான முயற்சியாக இது இடம்பெறுகின்றது. இருந்த பொழுதிலும் இந்த விடயத்தில் நிச்சயமாக இராணுவத்தையே சாட்சியமாக வைத்து இந்த சர்வதேசம் எவ்வாறு இதனை ஏற்றுக்கொண்டது என்கின்ற ஒரு வினாவுக்கான விடை காணலுக்கான விடை தேடல் என்பது தொடர்ந்து கொண்டே செல்கின்றது. குறிப்பாக 17 இவ்வாறு கூறுங்கள், கடைசி காலத்தில் போரரங்கில் இருந்து 3 தரப்பு என்று யாருமே இல்லை, இராணுவமும் புலிகளும் மற்றும் பொதுமக்களும் தான் இருந்தார்கள். அதன் பொழுது இராணுவம் புலிகளுடைய பாரிய ஆயுதங்கள் உள்ள இடங்களை பாதுகாப்பு வலயங்களாக மாற்றி மக்களை அங்கே செல்லுமாறு கூறி, அங்கே சென்ற பொழுது புலிகளால் அவற்றை இயக்க முடியாத ஒரு நிலை ஏற்படுகின்ற பொழுது, அங்கே பாரிய ஆயுதங்கள் இருப்பதாக இராணுவம் தாக்குகின்ற பொழுது பொதுமக்களே கொல்லப்பட்ட சம்பவங்கள் பாரிய அளவில் இடம்பெற்றன. வைத்தியசாலைகளில் கூட குண்டுவீச்சுகள் இடம்பெற்றன என்பதை ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை அமைப்புகள் கூட கூறுகின்றன. இருந்த பொழுதிலும் அவர்களே அதாவது வந்து அந்த போரரங்கை தவித்து சென்ற மக்களை மனித கேடயமாக்கி புலிகளை தாக்கினார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு கூட இன்னும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை. ஆனால் இந்த சர்வதேசம் இலங்கை அரசு அல்லது அதன் இராணுவம் சொல்வதை, அங்கே ஒரு 3 தரப்பாக செஞ்சிலுவை சங்கமோ அல்லது ஐக்கிய நாடுகள் அவைக்குரிய மந்தூரிய அமைப்புகளோ அல்லது போர் நிறுத்த கண்காணிப்பாளர்களோ யாருமற்ற ஒரு நிலையில் அரசாங்கம் இராணுவம் வழங்குகின்ற தகவலை அடிப்படையாக வைத்து செய்த தகவல்களின்படி செயற்பட்டிருக்கின்றன. அது கனடா, அமெரிக்கா, இந்தியா உட்பட மேற்கு ஐரோப்பாவில் பல நாடுகள் அவ்வாறாகத்தான் இந்த ஒரு இன அழிப்பிற்கு துணை சென்றன. எனவே அது தொடர்பான விசாரணைகள் நடைபெற வேண்டும் என்கின்ற அழுத்தம் இருந்தாலும் அதற்குரிய உண்மையான ஒரு அழுத்தம் என்பது இன்னுமே பிரயோகிக்கப்படவில்லை என்றால் இவர்களுடைய பங்குகள் கூட இவர்கள் எவ்வாறு அவ்வாறு ஒரு இராணுவத்தின், அதாவது போரிடுகின்ற இராணுவத்தின் அல்லது மூர்க்கமாக மக்களை கொல்கின்ற ஒரு இராணுவத்தின் தகவல்களை சாட்சியமாக எடுத்து செயற்பட்டார்கள் என்பது ஒரு பல மில்லியன் டாலர்கள் பெறுமதியான கேள்வி. இந்த நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறவில்லை அல்லது இவ்வாறான சம்பவங்களிலிருந்து கடந்து செல்வதற்கான முயற்சியாக இலங்கை அரசாங்கம் இவ்வாறான கொண்டாட்டத்தை மே 18 அதாவது போர் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டதாக அறிவிக்கப்பட்ட மே 18 அடுத்த நாளான மே 19 கொண்டாடுகின்றது. இதனை வெற்றி நாளாக கொண்டாடுகின்றது. நினைவு தினமாக இல்லை, ஒரு வெற்றி நாளாக கொண்டாடு பொழுது ஒரு, அதாவது வந்து வலி சுமந்த ஒரு இனத்தின் மீது மேலும் வலியை அதிகரிப்பதாகவும் அவர்களுக்குரிய அந்த வலி எவ்வாறு ஏற்பட்டது அல்லது அதற்குரிய சாட்சியங்கள் ஆராயப்படாத நிலையில் இவ்வாறு தொடர்ந்து பயணிப்பது என்பது இலங்கை அரசாங்கம் நிச்சயமாக ஒரு நன்முயற்சியை நோக்கி அல்லது மீள் பரிசோதனை நோக்கி பயணிக்கவில்லை என்பதைத்தான் காட்டுகின்றது. இது மிகவும் ஒரு துரதிருஷ்டவசமான கவலைக்குரிய நிலை என்பதுதான் உண்மை.
0: பொதுவாகவே கடந்த, அதாவது அனுரகுமார திசாநாயக்கவின் அரசாங்கத்தை விட அரசாங்கத்து இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளுக்கு வடக்கு கிழக்கில் இருக்கிற மக்கள் அனுசரிப்பதற்கான தடைகள் கொஞ்சம் தளர்த்தப்பட்டுத்தான் இருந்தன. சுதந்திரமாக அவர்கள் முள்ளிவாய்க்காலுக்கு சென்று அவர்கள் அந்த தமிழர்களின் அந்த பேரழிவை நினைவு கூர்ந்து வருகின்றார்கள். இது அரசாங்கத்தின் ஒரு நாடகமாகவும் இருக்கலாம் என்றும் நாங்கள் கருதப்படுகிறது. பொதுவாகவே இந்த இனஅழிப்பு, அதாவது ஐக்கிய நாடுகள் சபையிலே இனஅழிப்பு தீர்மானம் இலங்கையில் நடந்தது, இனஅழிப்புத்தான் என்று உறுதியாகவே தீர்மானம் எடுக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கோஷங்கள் போட்டும் பல முயற்சிகள் எடுத்தும் இன்னும் அதுவும் இந்த இது இன்னும் ஒரு உறுதியான முடிவு எடுக்கப்படவில்லை. அதே நேரத்தில் மற்ற பக்கத்தில் இப்பொழுது இந்த இலங்கை ஜனாதிபதி அறிவித்துள்ள இந்த தேசிய மாவீரர் தினத்தில் தமிழ் முஸ்லீம் குழுக்களை சேர்த்து அந்த நினைவு கூறு ஒரு நிகழ்வை நடத்தி இருக்கிறார். ஒரு பக்கமாக அரசாங்கம் இந்த இனஅழிப்பு இல்லை என்பதற்காக என்பதற்கு நிரூபிப்பதற்கான தனது பலத்தை நிரூபித்துக் கொண்டுதான் இருக்கின்றது என்றுதான் நாங்கள் சொல்ல வேண்டும். ஆனால் எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகள் தமிழர் இந்த இனப்படுகொலைக்கான ஒரு இந்த மொழிவாய்க்கால் நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது வாயை திறந்து கதைக்கின்றார்களே ஒழிய, ஆனால் அதற்குரிய உண்மையான ஒரு உறுதியான நடவடிக்கைகள் நீங்கள் சொன்னது போல் இன்னும் எடுக்கப்படவில்லை என்பது மிகவும் கவலைக்குரிய விடயமாகத்தான் இருக்கிறது. அண்மையில் தமிழகத்துக்கு சென்ற இலங்கையைச் சேர்ந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் சொல்லியிருந்தார், தமிழக தேர்தலில் கூட இந்த தேசிய போராட்டத்தை முன் முள்ளிவாய்க்காலையும் ஒரு பேச்சுப் பொருளாகத்தான் பயன்படுத்துகிறார்களே தவிர அவர்களிடம் உண்மையான ஒரு நோக்கம் இல்லை என்று சொல்லி கூறுகின்றார். இது ஒரு கவலைக்குரிய விடயமாகவே பார்க்கப்படுகின்றது. ஏன் எங்களுடைய தமிழ் சமூகத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் தமிழகத்திலும் தாயகத்திலும் சரியோ புலமை இந்த நாடுகளும் இருக்கின்றவர்களும் சரி, ஒரு இந்த எங்களுடைய அந்த இன அழிப்புக்கு எதிரான உறுதியாக ஒரு போராட்டத்தை நடத்த உறுதியான ஒரு போராட்டத்தை நடத்த ஏன் தயங்குகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இதை எப்படி நீங்கள் பார்க்கின்றீர்கள்?
1: நிச்சயமாக பல விடயங்களை தொட்டு சென்றிருக்கின்றீர்கள். முதலாவதாக இந்த அங்கே இந்த நினைவை, அதாவது வந்து அனுஷ்டிப்பதற்கான அங்கீகாரம் என்பது அது ஒரு அடிப்படை சுதந்திரம். அந்த அடிப்படை சுதந்திரம் இதுவரை மறக்கப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது அதற்குரிய, அதாவது வந்து ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட அடிப்படை சுதந்திரம் அனுமதிக்கப்படுகின்றது. அங்கே கூட போலீஸ் கண்காணிப்பு போன்றவை இடப்பட்டு தான் அவை நடைபெறுகின்றன. இது ஆற்றுப்படுத்துகைக்கு, அவர்கள் அமைதி அடைவதற்கு அல்லது அழுது தங்களுடைய, அதாவது வந்து ஏமாற்றங்களையும் ஏக்கங்களையும் தொலைப்பதற்கான ஒரு களமாகவும் அன்றைய நாளை ஒரு நினைவு தினமாக மாத்திரம் கடந்து செல்கின்ற தினமாகவும் மாறி வருகின்றது என்பதை, அல்லது அரசாங்கம் அங்கே மாற்றி வருகின்றது. புலம்பெயர்ந்த தேசங்களில் நாங்கள் அதனை ஒரு நினைவு நாளாக கடந்து செல்கின்ற நிலையும், இது ஒரு நினைவுக்கான செயற்பாடாக கடந்து செல்கின்ற நிலையும் ஏற்பட்டிருக்கின்றது என்பது உண்மை. இது அது ஆற்றுப்படுத்துகை என்று அமைதி அடைதலுக்கான வழிக்குத்தான் இது இடம் கொடுக்கும். மற்ற பக்கமாக நீங்கள் கேட்ட, ஆமாம், ஐக்கிய நாடுகள் அவையில் அவ்வாறான முயற்சிகள் எடுக்கப்பட்டு அவை நிச்சயமாக மந்தகதி அடைந்திருக்கின்றன. குறிப்பாக நேற்றைய தினம் கூட அந்த நினைவு தினமாக இதனை அனுஷ்டிக்கின்ற பொழுது கனடிய அரசாங்கம் சார்பாக கனடிய பிரதமர் கூட ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். அதில் கனடா வந்து தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது, 2022 இலங்கையில் இடம்பெற்றது இனப்படுகொலை என்கின்ற தீர்மானம். அது ஒரு தீர்மானம், அது ஒரு சட்டவாக்கு நடவடிக்கையோ அல்லது இராஜாங்க ரீதியில் எந்தவித ஒரு நடவடிக்கையை எடுக்கக்கூடியதாகவோ இல்லை. அதனை அவ்வாறான செயற்பாட்டிற்குள் கொண்டு செல்வதற்கு இங்குள்ள தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் முயற்சிக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் இவ்வாறான ஒரு தீர்மானம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது ஒரு தீர்மானமாக மோஷன் எனப்படுகின்ற தீர்மானமாக இருக்கின்ற பொழுது அதனால் எந்த வித பிரயோசனமும் ஏற்படப் போவதில்லை, எந்த வித அழுத்தங்களும் இலங்கைக்கு கொடுக்கப்படப் போவதில்லை. அதை விட தங்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டு இன்று கனடா உலகை தலைமையேற்று நடத்துகின்ற ஒரு நாடாக மாறி வருகின்ற நிலையில் அவர்களுக்குரிய பங்கு என்பது பல இருக்கின்றது. குறிப்பாக இப்பொழுது வந்திருக்க வரப்போகின்ற June 8 பதவி ஏற்கப் போகின்ற புதிய ஆளுநர் நாயகம் இலங்கை இந்த போர் குற்ற விசாரணைகள் தொடர்பாக தீவிரமாக ஈடுபட்டவர், ஒரு மிகப்பெரிய அதாவது கனடாவின் உயர் நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவர், மனித உரிமை விவகாரங்களில் பலமாக செயற்படுபவர். அவருடைய கருத்து இனப்படுகொலை என்பதிலிருந்து மாறுபட்டு அங்கே நடைபெற்றவை போர் குற்றங்கள் என்கின்ற ரீதியில் இருப்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் ஒரு விருப்பற்ற நடவடிக்கையாக இருக்கின்றது. எனவே இப்பொழுது இங்கே உள்ள அந்த உள்ளூர் அரசியல்வாதிகளின் மூலம் நாங்கள் இதனை எவ்வாறு கொண்டு செல்லலாம் என்கின்ற நிலை, அதாவது வந்து தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள தலைவர்களுக்கு இது குறித்த அழுத்தங்களை கொடுப்பதோடு இந்த மக்கள் அமைப்புகள் கூட இது குறித்த வேண்டுகோள்களை விடுக்கின்ற பொழுதுதான் அது நிச்சயமாக ஒரு அதாவது வந்து மாற்றுத்தன்மை அடைகின்ற அல்லது ஒரு நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுகின்ற தன்மையை ஏற்படுத்தும். அத்தோடு இவ்வாறான விடயங்களை முன்னெடுப்பதற்கான மனித உரிமை அமைப்புகள் இனம் காணப்பட வேண்டும் தமிழர்களிடையே, அவைதான் இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். நாங்கள் விடுதலையின்பால் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்ற அமைப்பை அல்லது விடுதலை இன்னும் எங்களுக்கு கிடைக்கும் என்கின்ற ஒரு நம்பிக்கையுடன் இருக்கின்ற அமைப்பே இதே விடயத்தை இனப்படுகொலை என்று எடுத்துச் செல்கின்ற பொழுது அதற்குரிய அந்த நியாயத்தன்மை அல்லது நடுநிலைத்தன்மை என்பது மாற்றம் பெறக்கூடிய தன்மை இருக்கின்றது. எனவே மனித உரிமை அமைப்புகளை முன்னிலைப்படுத்தி அவற்றின் மூலம் கனேடிய அரசிற்கு அழுத்தம் கொடுப்பதுடன் வடக்கு கிழக்கில் உள்ள மக்களுக்கு தேவையான உதவிகள் சென்றடைவதற்கான ஒரு தார்மீக பொறுப்பும் இருக்கின்றது. ஏனென்றால் கனேடிய அரசாங்கம் கூட ஸ்ரீலங்காவின் இராணுவம் வெளியிட்ட தகவல்களை அடிப்படையாக வைத்துத்தான் அந்த இறுதிப்போரில் செயற்பட்டது. எனவே இது குறித்த விசாரணைகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு தேவையை நாங்கள் அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்பதுதான் உண்மை.
0: பொதுவாகவே எல்லோராலும் ஏமாற்றப்பட்ட ஒரு சமூகமாகவே இந்த தமிழ் சமூகம் இருந்து வருகின்றது. ஆகவே தொடர்ந்து வரும் காலங்களில் இப்படியான ஏமாற்றத்துக்கு ஒரு விடிவு கிடைக்கும் என்று நம்புவோம். அரசியல்வாதிகளும் தமிழ் மக்களும் பொறுப்புணர்ச்சியுடன் செயல்பட்டு இந்த இன அழிப்பு அதாவது முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை தான் நடந்தது என்ற தீர்மானத்தை உறுதியாக ஐக்கிய நாடுகளில் நிறைவேற்றுவதற்கான பாதையில் முன்னின்று உழைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாகவும் இருக்கிறது, உங்களுடைய விருப்பமாகவும் அனைத்து தமிழ் மக்களின் விருப்பமாகவும் இருக்கிறது. நன்றி சுரேஷ், இந்த வேளையில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு. பிறிதொரு பொழுதில் நாங்கள் சந்திக்கலாம்.
1: நன்றி தர்மா. நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். Listen to us, around the universe. www.cmr.fm.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு இப்பவும் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு அத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசரியும் மெலிகா மண்டலா வந்து பாக்குறோம். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன், மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800.
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
7: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
6: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 38 Finch Avenue East, Unit G03, 416-284-7000. 416-284-7000.
5: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர். 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன். Can Smile Dental, Orthodontics, Implants, Oral Surgeries, Emergency Dental Care. Dr. Bobby Chandy, 20 வருடங்களுக்கு மேலான அனுபவம். ஏஷியா, யூரோப், மிடில் ஈஸ்டில் சர்வீஸ் செய்து இப்பொழுது கனடாவில். மிசிசாகாவில் டாக்டர் ஆர் மோகன் டென்டல் ஆபீஸ் இருந்த அதே இடத்தில் தமிழில் பேசி ஆலோசனை பெற டாக்டர் பாபி சாண்டி. டிக்சியன் டண்டாஸ், இலக்கு 3033 பல்ஸ்டான் ரோடு, யூனிட் 206. 75% காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 அருகில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில். பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150, வெஸ்ட் 10 ப்ளூ. சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
0: எரிபொருள் நுகர்வை கட்டுப்படுத்தும் நோக்கில் எரிபொருள் விநியோகத்துக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட QR குறியீட்டு முறைமை தொடர்ந்தும் நடைமுறையில் இருக்கும் என நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சர் அனில் ஜெயந்த் தெரிவித்துள்ளார். நிதிசார் கொடுக்கல் வாங்கல்களை அறிக்கையிடல் திருத்தச் சட்ட மூலத்தை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் நாடாளுமன்றத்துக்கு அறிவித்துள்ளது. நாட்டில் தற்போது நிலவும் மழையுடனான காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள சில பகுதிகளில் ஏற்பட்டுள்ள சிறிய அளவிலான வெள்ளநீர் வடிந்தோட தொடங்கியுள்ள நிலையில் எதிர்வரும் வாரங்களில் நீர் மூலம் பரவும் நோய்கள் அதிகரிக்கும் அபாயம் காணப்படுவதாக சுகாதார நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர். கிணையத்தள மருந்து விற்பனையை எதிர்த்து மருந்தாளர்கள் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் போராட்டத்தை அறிவித்து நாடு முழுவதும் நாளை மருந்தகங்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெருநாய்களை பொது இடங்களில் இருந்து அகற்ற வேண்டுமென்ற உத்தரவுக்கு எதிரான மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. தீப்பிடிக்கும் அபாயங்கள் மற்றும் காயங்கள் உள்ளிட்ட பாதுகாப்பு சிக்கல்கள் காரணமாக குழந்தைகளுக்கான பல்வேறு பொருட்களை பயன்படுத்துவது குறித்து ஹெல்த் கனடா நுகர்வோருக்கு தொடர் எச்சரிக்கைகளை விடுத்துள்ளது. மானிய கோரிக்கைகள் காரணமாக கனடாவிலிருந்து இறக்குமதியாகும் புதிய காளான்கள் மீது அமெரிக்கா வரி விதித்துள்ளது. சவுதி அரேபியாவுடனான தனது இராணுவ ஒத்துழைப்பை தீவிரப்படுத்தும் விதமாக ஒரு பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தத்தின் கீழ் பாகிஸ்தான் 8000 வீரர்களையும் ஒரு போர் விமான படையணியையும் ஒரு வான் பாதுகாப்பு அமைப்பையும் சவுதி அரேபியாவுக்கு அனுப்பியுள்ளதாக அரசாங்க வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த வாரம் நடந்த உயர்மட்ட உச்சி மாகாணாட்டின் போது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் உக்ரைன் மீதான தனது முழு அளவிலான படையெடுப்புக்காக இறுதியில் வருந்த நேரிடலாம் என்று சீன ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப்பிடம் கூறினார் என்று ஃபைனான்சியல் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது.
5: சிஎம்ஆர் தமிழ் எஃப்எம் 101.3 செய்திகள்.
8: Listen to us around the universe. www.cmr.fm.
0: தொடர்ந்து காலை 8:35.
9: 19 காலையில் இது

0: புத்தமது காலையில் இது கந்தசாமி நேரம்.
1: இஞ்சப்பா அந்த விழுப்பு செத்தோட நடந்து சாப்பாடு உன் பே கொடுக்கல, எல்லாரும் உன் பே கூட சித்தமாப்பா ஒரு கடிச்சு கீழும்போப்பா.
2: நம்ம செத்தோட நடந்து ரெண்டு இளமையாச்சு, அப்போ இப்போ மறைஞ்சு சாப்பாடு ஒன்றே கொடுப்பாங்களேப்பா, சும்மா விடுமாப்பா. நீ அந்த ரெடி வருவீன் அந்த அடிப்பினம் தானே, அதுக்கு ஒருக்கா போயிட்டு வரும்.
1: ஜே சட்டி இல்லையாப்பா கடிச்சு கீழும் என்ன மாதிரி எப்போ சொல்லி.
2: ஹலோ, ஆர் ரமேஷ் நிற்கிறாரோ? என்னென்று சொன்னால் நான் உங்களோட மாமாட செத்த வீட்டுக்கு வரையில்லாமல் போயிட்டுது. என்னென்று சொன்னால் வெக்கேஷனில் இருந்தாங்களானே, அதுதான் ஒருக்கா பின்னேறம் ஒருக்கா சாப்பாடும் கொண்டு வருவோம்ட்டு பார்க்குறோம். நிப்பிங்களை வீட்டை
3: இண்டிட்டு வர போகிறீங்க சாப்பாடு கொண்டு, கொஞ்சம் பொறுமோ நான் அந்த உழைப்பை கேட்பிச்சு உடன் வேறு நூறு பேர் அடித்ததை என்ன மாதிரி என்று கேட்டுட்டு உங்களுக்கு நான் ஆபிக்க சரியா?
2: என்னப்பா டொண்டு இளமையாச்சு, ஜனம் இன்னும் சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்குதுப்பா. என்னோட அப்பா இப்படி என்று பார்த்தா புரியா சாப்பாடு கிடைக்கலாம்னு சொன்னேன்.
1: சும்மா என்ன
2: வெயிட்டிங் லிஸ்ட்ல போட்டுட்டு போயிட்டாரு, கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டா தான் கேட்டுட்டு சொல்றேன் நாமண்டு.
3: ஹலோ, ஓ நான் ரமேஷ் தான் தலைக்கிறேன். மெமெண்டு சொன்னாலும் இன்னும் இதவு சாப்பாடு தானே திருடுமீங்களோ? என்னென்று சொன்னானே இப்போ நீங்கள் வந்து இப்போ 28 நாள் கொண்டு வாங்கோ. என்னென்று சொன்னால் ஏற்கனவே எங்களுக்கு ஊப்பிங் இருக்குது, இரவு சாப்பாடு போய் கொண்டு வராது. அதை விட விட்டுது இல்லாமே மீன் இரவு சாப்பாடுன்றா புட்டு கொண்டு வாரீங்களோ, இடியப்பம் கொண்டு வாரீங்களோ, மசாலா தோசை கொண்டு வாரீங்களோ, அன்னது வந்து பிரியாணி கொண்டு வாரீங்களோ, நூடுல்ஸ் கொண்டு வாரீங்களோ, என்ன கொண்டு வர பிளான் இருக்குங்கள்?
2: எனக்கு
1: ஒன்றுமா
2: எனக்கு விளங்க இல்லையாப்பா. செத்த வீட்டுக்கு சாப்பாடு கூட்டி கொண்டு போய் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கடிச்சால் எங்கள் சாய்ஸுகளை தெரியுமா பாய்வேன். திருப்பி அவர்தான் அடிக்கிறார் போட புறம்பார் எடுக்கிறேன் புறம்பார்.
3: ஹலோ, ஓ நான் தான் கவர்மெண்ட் கேலிக்கலாம் என்ன மாதிரி டிசைட் பண்ணிட்டீங்களோ?
2: இல்லை அதுதான் நான் வைஃபோட கதைச்சுனா என்னென்று சொன்னால் நீங்கள் என்னென்று சொன்னீங்கள்னு சொன்னால் எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். என்ன உங்களுக்கு எது விருப்பமோ.
3: என்னென்று சொன்னால் நான் வைஃபோட எங்கே ஆயிடுச்சுனா நான் கிச்சோட எங்கே ஆயிடுச்சுனான் அது சொந்த பேரம் வருவீங்க. அந்த சாப்பாடு என்று சொல்லியிருக்கலாம் வருவினம். எனக்கு சமயம் உடனே நாளும் வந்து ஸ்ரீலங்கம் ஃபுட் தான் பிள்ளைகளும் வைஃபெல்லாம் சாப்பிட்டது. ஒரு சேஞ்சுக்கு வந்து இப்போ நீங்கள் கேட்டபடியாஸ் தான் இட்டாலியன் பாஸ்டர் எடுத்துகிட்டு வரீங்களா வைடாவுக்கு வரைக்கில்ல? இதை வந்து சொல்லி மொத்தமாக இதை வரை கொண்டு வாவோமே.
2: ஏ உங்களுக்கு 29 நாள் சொன்னால் இன்னும் ஒரு 4-5 நாள் கிடக்கு. அதுக்கு முதல் நாங்கள் சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு ஒரு டேம் ஃப்ரீயாக இல்லையோ, லஞ்ச் அல்லது நைட் அப்படி
3: இல்லை. என்னென்று சொன்னால் பிறகு ஒரு யாருக்கு மேம் கொடுத்துட்டோம். இப்போ உங்களுக்கு வந்து இந்த 29 முன் மட்டும் சாப்பாடு கொண்டு வரவலாமே. அப்போ 29 நாள் தான் ஃப்ரீயாக இருக்குது. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன். 29 நாள் கொஞ்சம் கஸ்டமர்ன்ட்டு சொன்னால் இன்னும் ஒரு ஆப்ஷனும் இருக்குது. நீங்கள் ரோம் என்று சொன்னால் நான் அதை சொல்கிறேன்.
2: ரமேஷ் ஒருக்கா ஃபோனை வையும், நான் ஒருக்கா வைஃபோட கதைச்சு போட்டு திருப்பி அடிக்கிறேன். கேட்டியலே கேட்டியேப்பா கதையை. இவ்வளோ நாளும் ஸ்ரீலங்கன் சாப்பாடு தின்று அழுத்து போச்சு தான் தங்களுக்கு. இப்போ இத்தாலியன் பாஸ்டா சாப்பிடணும் போல கிடக்குதான் எலிமெண்டாக பாஸ்டாவை கொண்டுட்டாமன்ட்டு சொல்லி நம்ம என்ன.
1: சரியாப்பா வேண்டி கொண்ட பூமன் பாஸ்டாவை அது என்னப்பா ₹2 இங்கே வேணாறோ அது 4-5 மினிமம் ஒரு 10 நாளைக்கு வெயிட் பண்ணிங்களே தான் சாப்பாடு வேண்டி கொண்டு போகணும். இது என்னடாப்பா இது?
2: சரி சரியாப்பா, அதையும் ஏதோ பிளான் பண்ணி அக்கிட்ட சொல்லி இருக்கிறேன். உறவை நாங்கள் அவையை கோபிக்க கூடாதானே. இப்படி எல்லாரும் அடிச்சு அடிச்சு கேட்டால் அவை என்ன சொல்றது? எல்லாருக்கும் ஒரு டைம் டேபிளை போட்டு ஒரு நாளை போட்டு அவை கொடுக்கத்தானே வேணும் சாப்பாட்டுக்கு.
1: நல்லதாவையா போட்டி செத்தது தாரோ சாப்பிடுறது தாரோ என்ன மாதிரி கிடக்குதாப்பா. அவைக்கு 31 ஃப்ரீ ஃபுட் என்ன அதுவும் விதவிதமா என்ன?
2: அதோட பாருங்க, ஏதோ ஒன்று சொன்னவர் இப்போ எங்களுக்கு 29 நாள் தராட்டிலும் எங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்காமன்ட்டு சொல்லி என்ன ஆப்ஷன் தெரியல. வைஃபோட காய்ச்சி போட்டு அடிக்கிறேன்னு சொன்னவர் பார்ப்போம் அடிப்பாருன்னு தான் நினைக்கிறேன். விடமாட்டார் அப்படி மாதிரி எங்கள்கிட்ட பாஸ்டா எடுக்காமல் விடமாட்டார் போலாம் கிடக்குது. ஆ சொல்லி கொட்டிருக்க வருது போனா.
3: ஹலோ, நான் சொன்ன மேன் என்று சொன்னாலும் ஒரு மேன் ரமேஷ் தான் பிரிபி கலைக்கிறோம். என்னென்னு சொன்னால் அப்போ மூளை கஸ்டமர்ட்டு சொன்னான் நீங்கள் ஒரு ஃபீல் ஒன் சொந்தடா மேடம் ஒன்று 29 நாளைக்கு சாப்பாடு பாடவே வந்து நீங்கள் கொஞ்சம் என்ன சொல்கிறதும் போல ஒரு தவறோ கூட இருக்கு மேலே எல்லாரும் சாப்பாடுதும் பேப்பட 29 என்னென்ன சொன்னால் பாருங்க. சொன்னா போல மாமியின் கொஞ்சம் ஜுவமில்லாமல் பேர் இருக்குதா? அப்போ இப்போ முன்பளக்கலாம் என்ன இது வந்து ஒரு பாராக்கட் போட போட்டியாக்கலாமே. எதாவது மாமியும் மாமா போனதுலேருந்து ஒன்று முடியும் சரியான சுவாமியில் அவர் பேர் இருக்கிறார். அதால் வந்து நான் இந்த பிடிக்க அப்படியா நடம்பாரி உங்களுடைய வீதை ஃபஸ்ட் சாப்பாடு சாப்பாடு ஒன்று வந்து விட்டு பேர் இல்லை. ஆனால் நடந்தோட நான் உள்ளதாக அடிப்போம் சரியே.
2: என்னடி அநியாயமாக கிடக்கு, சாகிறதுக்கு முதல் ஃபியூனல் ப்ரீ பிளானிங் செய்கிறதை விட்டுட்டு செத்தா அப்புறம் யார் சாப்பாடு கொண்டு வரேன்ல லிஸ்ட் போடுறானடாப்பா, அதில் அதுக்கு என்ன பேர் முதல் அதை போட்டு கிடக்கு சாப்பாடு கொண்டு வரதில்ல. இந்த உலகம் எங்கதான் போகுதுன்னு தெரியாமல் கிடக்குதப்பா.
4: காலையில் என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க, பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களையா.
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தாமனோ போலாகும் முழுவதும் பருக்குது.
0: புது புது காலையில் எங்களுடன் இணைந்திருந்தவர் சைக்கிள் கடை கந்தசாமி.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: மிசிசாகா ஜெயதுர்கா தேவஸ்தான விக்ன விநாயகர் அலங்கார உற்சவம் மே 14 காலை கணபதி ஹோமம், 19 மாம்பழத் திருவிழா, 20 திகதி புதன்கிழமை தேர் வெள்ளோட்டம் காலை 10 மணி தொடக்கம் 11:30 வரை, மாலை மஞ்சம், 21 வேட்டை திருவிழா, 22 சப்பரம், 23 காலை தேர் உற்சவம், 26 செவ்வாய்க்கிழமை பூங்காவனம் ஜெயதுர்கா தேவஸ்தானம், 18 ட்ரூ ரோட் மிசிசாகா hindumission.ca. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மேயர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca. பிரம்டன் மிசிசாகா வாழ் மக்களுக்கு ஸ்காப்ரூ ஐஷா சில்க் மீண்டும் தரும் வெஸ்டர்ன் ப்ளோ அவுட் சேல். மே 22, 23, 24 மூன்று தினங்கள் அனைத்தும் 30% முதல் 75% தள்ளுபடி விலையில். காஞ்சிபுரம் சாரீஸ், பார்ட்டி சாரீஸ், லெஹெங்காஸ், ஜுவல்லரி 30% முதல் 75% தள்ளுபடியில். ஹைவே 427 கரையில் தி கோ ரோட் அண்ட் குயின் ஸ்ட்ரீட், கிராண்ட் எம்பையர் பேங்க்வெட் அண்ட் கன்வென்ஷன் சென்டரில் பெருந்தொகை புதிய வரவுகள். த்ரீசாரம் $10, பிரீத்தி எக்கோ பிளஸ் $150. Best 10 blowout sale. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன், அருண் ஆனந்தராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
2: டொரண்டோ காலை 8:48, 19 காலையுடன் காலை பொழுது நேர்களும் அணிந்திருக்கிறீர்கள். டொரண்டோவின் வெப்பநிலை 21 செல்சியஸாக இருக்கிறது. இன்றைய நாள் சூரிய ஒளி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கப் போகின்றது.

0: உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற விலைகளில் வீட்டுக்கு தேவையான அப்ளையன்ஸ்கள் தளபாடங்களை பெற்றுக்கொள்ள நம்பிக்கையான ஓர் இடம் தி பிரிக் அவுட்லெட் மாத்திரமே. டாப் பிராண்டுகளுக்கு குறைந்த விலை என்ற உறுதியோடு உங்களை வரவேற்கிறது தி பிரிக் அவுட்லெட். 60 விதமான கழிவில் தளபாடங்கள், மேட்ரஸ்கள், அப்ளையன்ஸ்கள், சில அப்ளையன்ஸ்கள் கொள்முதலிலும் குறைந்த விலைகளில் பெற்றுக் கொள்ளலாம். இவ்வார இறுதியில் $150 கிப்ட் கார்டை வெல்லும் அதிர்ஷ்டசாலியாகுங்கள். கனடியன் லோரன் சந்திப்பில் இலக்கம் 1165 கேனடி ரோடில் தி பிரிக் அவுட்லெட் 416-751-2150 416-751-2150.
1: Everything okay, no problem and jinam.
2: Bar kalamu closing da, tadikira nadi.
3: The customer you're trying to reach is not available.
4: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maatavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
1: Last minute left. Closing day, the brother is still at the bank.
2: Chellam illa da, Selvam.
1: Chari, chari.
5: Nissan head-to-head event. இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு ஜீரோ ஃபைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
6: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி
7: இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில்

0: பெற்ற நிலம் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 6477136049.
1: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்
2: 4161 0462 மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
0: சரிநேர்களை ஒலிக்க இருக்கின்ற பாடலுடன் நான் இன்றைய காலி ஒலிபரப்பில் உங்களிடமிருந்து விடைபெறப் போகின்றேன். இன்றைய காலி ஒலிபரப்பில் செய்தி ஆசிரியர் அகாடமி ஆற்றி உமாபாரதி தங்கராஜாவுக்கும் அரசியல் ஆய்வாளராக இணைந்து கொண்ட சுரேஷ் தர்மாவுக்கும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த நேர்களாகிய உங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை கூறிக்கொண்டு நேர்கள் தொடர்ந்தும் பல்கலாச்சார நிகழ்ச்சியுடன் இதே அலைவரிசையில் இணைந்திருக்கலாம். CMR தமிழகம் நிகழ்ச்சிகள் வழமை போல் இரவு 9 மணிக்கு மீண்டும் ஆரம்பமாகும். CMR தமிழச்சி நிகழ்ச்சிகளுடன் 24 மணி நேரமும் நேர்கள் இணைந்திருக்கலாம். மீண்டும் ஒரு பொழுதில் காற்றலைகள் ஊடாக நேர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை என்றும் நன்றி கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் தர்மா. வணக்கம் நேர்களே.